0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக பாதை கடினமானாலும் பயணிக்கு தாங்க வேணும். இன்னைக்கு புதன்கிழமை வாரத்துடைய மையப்பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம

0: வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கனவு கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு மருத்துவராகணும் அப்படிங்கிறதும் கனவாக இருக்கும், சிலருக்கு ஆசிரியராகணும், சிலருக்கு பெரிய தொழிலதிபர் ஆகணும், சிலருக்கு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், சிலருக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்குகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த இலக்குகளை அடையக்கூடிய பாதை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. முள்ளும் இருக்கும், கற்களும் இருக்கும், தடைகளும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வந்துட்டு இலக்கு இருக்குது அப்படின்னா அதை அடையணும் அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோ ஈஸியாலாம் முடியாது, பாதைகள் கஷ்டமாக தான் இருக்கும். பல அவமானங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல தோல்விகள் வரும். அந்த தோல்விகள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம போகும்போது தான் அந்த வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது, தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறதுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, முக்கியமாக குரூப் 1 எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, துணை கலெக்டர் மற்றும் உதவி கமிஷனர், கூட்டுறவு சங்கங்களுடைய துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் நல உதவி கமிஷனர் உள்ளிட்ட பதவிகளுக்கான TNPSC குரூப் 1 தேர்வு வர செப்டம்பர் 6 நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு UPI வாயிலாக தேர்வு கட்டணத்தை செலுத்தி வர 30ஆம் தேதியிலிருந்து July 29 வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி TNPSC செயலர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது TNPSC எக்ஸாம் எழுத போகிறீங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். துணை கலெக்டர், உதவி கமிஷனர், கூட்டுறவு சங்கங்களுடைய துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், அதுக்கப்புறமா தொழிலாளர் நல உதவி கமிஷனர், இந்த பதவிகளுக்கான இந்த TNPSC குரூப் 1 எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னா, இது வந்து 6ஆம் தேதி நடக்கிறது. இதுக்கான கட்டணத்தை செலுத்தி 30ஆம் தேதிக்குள்ளே ஜூன் 20 July 29 வரைக்குமே நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், பீர்க்காங்காய் 55 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 115 ரூபாய், அவரைக்காய் 78 ரூபாய், புஷ் அவரை 80 ரூபாய், கேரட் 74 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 25 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா, இந்த விலை நிலவரப்படி தான் இன்றைக்கி நம்மளோட சேலத்தில் காய்கறிகள் விற்பனை ஆகிடுச்சுக்குது. இப்போது அடுத்ததாக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
4: ஒன்னும் இல்லடா. விட,
3: என்னடா கோபமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
4: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தருகிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னான்டா.
3: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
4: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
3: ஏன்டா அப்படி பண்ணாரு?
4: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
5: Hey, you.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம தமிழகத்தில் மின்சார தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதனால் மின்சாரத்தை வந்துட்டு பார்த்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் வந்துட்டு மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு எப்பவுமே கிளம்புறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி இன்னைக்கு எந்தெந்த இடங்களில் மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, அஸ்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால அஸ்தம்பட்டி, காந்தி ரோடு, வின்சென்ட், மரவனேரி, மணக்காடு, சின்ன திருப்பதி, ராமநாதபுரம், கொண்டப்ப நாயக்கன்பட்டி, கண்ணங்குறிச்சி, புதுஏரி, ஹவுசிங் போர்டு, கொல்லப்பட்டி, கோரிமேடு, ராமகிருஷ்ணா சாலை, அழகாபுரம், ராஜாராம் நகர், சங்கர் நகர், நான்கு ரோடு, மிட்டா பெரியபுதூர், சாரதா கல்லூரி சாலை, செட்டிச்சாவடி, விநாயகம்பட்டி, நகரமலை அடிவாரம், ஏற்காடு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளார உங்களுடைய வேலையுமே டக்கு டக்குனு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, வேலூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால குறிச்சி, சின்னமநாயக்கன் பாளையம், புழுதிக்குட்டை, சந்துமலை, பெலாப்பாடி, செக்கடிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தாண்டானூர், ரெங்கானூர், கணுக்கானூர், சின்ன வேளாம்பட்டி, கோணஞ்செட்டியூர், பெரிய குட்டி மடுவு, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தேவூர் துணைமின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால தேவூர், அரசிராமணி, அரியாங்காடு, பெருமச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், ஓடச்சக்கரை, கைகோல்பாளையம், மயிலம்பட்டி, அம்மாபாளையம், மாமரத்துப்பட்டி, மாமரத்துக்காடு, வற்றாம்பாளையம், செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, காணியாளம்பட்டி, புல்லாக்கவுண்டம்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி

இருக்காங்க. அதே மாதிரி கேஆர் தோப்பூர் துணைமை நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால மலையனூர் கலர்பட்டி கேஆர் தோப்பூர் குயவனூர் மோகன்னர் மாவரமங்கலத்துப்பட்டி முத்துநாயகன்பட்டி அழகு சமுத்திரம் காரியாம்பட்டி தசவிளக்கு கோணக்காப்பாடி செம்மன் கூடல் கருக்கல்வாடி தூளூர் மாட்டையாம்பட்டி காரைச்சாவடி பாகல்பட்டி கிருஷ்ணம்புதூர் இரும்பாலை ஓம்சக்தி நகர் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே உங்களுடைய வேலைகளுமே டக்கு டக்கு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அங்கே வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு தாய்மாமன் தங்க முதல் திட்டம் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து செயல்படுத்த போகிறாங்க. எப்போன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இதுக்காக தமிழக அரசு வந்துட்டு ரூபாய் 755 கோடி ரூபாய் வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வர செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தாய்மாமன் தங்க முதல் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும், இதுக்காக 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் வெற்றி தமிழகம் அப்படிங்கிற இந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்குது. இதில் மிகவும் முக்கியமான திட்டம் தாய்மாமன் தங்க முதல் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் பிரசவித்த தாயையும் கௌரவிக்கக்கூடிய வகையில் தாய்மாமன் தங்க முதல் திட்டம் வடிவமைக்கப்பட்டு அதுக்கான அரசாணையுமே வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. ஒரு தாய் செய் நலனை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக தமிழக அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்துட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களுடைய குழந்தைகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தின் கீழே 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,255 ரூபாயாகவும் தங்கம் ஒன்றுக்கு 1,60,40 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாறி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் இப்போ வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே இருக்குது. என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிழவரிப்பள்ளி அணை இருக்கு இல்லையா, அந்த அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிழவரிப்பள்ளி அணைக்கு நேற்று முன்தினம் 1365 கனஅடி நீர் வந்துட்டு இருக்குது. கர்நாடகா மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்திருக்கிறதுனால நேற்று காலையில் நீர்வரத்து 1488 கனஅடி அதிகமாக இருக்குது. அணையுடைய மொத்த உயரமான 44.28 அடியில் 42.48 அடிக்கு நீர் இருப்பு இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது முழுவதுமாக தென்பண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த மாதம் 31ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்குமே தொடர்ந்து 24 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாய்த்துறை வந்து எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் ரசாயன நுரையுடன் கலந்து தென்பண்ணை ஆற்றில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிழவரைப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளப்பெருக்க அளவுக்கு வந்து இப்போ நீர்வரத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம சேலத்தில் மேட்ரோ அணையோட நீர்மட்டம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 79.30 அடியாகவும் நீர் இருப்பு 41.26 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 1339 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடி உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ் மாரி ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. அதில் இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஹூப்ளி சிறப்பு ரயிலில் வந்துட்டு பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஹூப்ளி ரயில்கள் இப்போது ஜூலை மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஹூப்ளி டூ ராமேஸ்வரம் சிறப்பு வர ரயில் ஞாயிற்றுக்கிழமைதோறும் காலையில் 6:50 புறப்பட்டு பெங்களூரு, ஓசூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை வழியாக அடுத்த நாள் அதிகாலை 5:20 ராமேஸ்வரத்தை அடையுது அப்படின்னும், அதோடைய மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை நைட்டு 8:00 கிளம்பி அடுத்த நாள் நைட்டு 7:40 ஹூப்ளியை அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹூப்ளி டு கொல்லம் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:15 புறப்பட்டு பெங்களூரு, பங்காறுபேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக அடுத்த நாள் சாயங்காலம் 6:30 கொல்லத்தை அடையுது அப்படின்னும், அதோடைய மறுமார்க்க ரயில் திங்கட்கிழமை சாயங்காலம் 5:00 கிளம்பி அடுத்த நாள் சாயங்காலம் 6:30 ஹூப்ளியை அடையுது அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரயில்கள் ஜூலை மாதம் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்க

சீலநாயக்கன் பட்டி, சந்தியூர், மல்லூர், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, குகை, ஜங்ஷன், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது, தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறேன்னு சொன்னியே, என்னாச்சு?
1: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது,
0: கலக்கிட்டோம்ல.
1: பாரப்பா, சரி அடுத்து என்ன? அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
0: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை

0: தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்ல இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்றாங்க, அப்ப இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃபிரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்குது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழக ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை.

0: நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: இப்போ வர 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு விடுதாங்க வந்துருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. வார இறுதி நாட்கள் ஆணி பௌர்ணமியை ஒட்டி சேலம் கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வர 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி சேலம், புறநகர், பெங்களூரு, சென்னை, ஓசூர், கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. அப்படின்னும் அரசு விரைவு போக்குவரத்து முன்பதிவு மையம் இணையதளம் செயலி வழியாக பயணிகளுடைய முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வசதியாக வர 29ஆம் தேதியிலிருந்து சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அப்படின்னும் 29ஆம் தேதி மதியம் 1 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பஸ் வீதம் இயக்கப்படுவதனால முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின் மாதிரியும் கோட்டை நிர்வாக அலுவலர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது திருவண்ணாமலை, சிதம்பரம், திருப்பூர், சென்னை, ஓசூர் இதெல்லாம் பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா வள்ளி. அவங்க வந்துட்டு திண்டமங்கலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வள்ளி அக்கா. இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீ வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கான நாட்களாக செம்ம பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் நாட்களில் எல்லா நாளுமே செம்ம சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பாதுகாக்க காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட் தாங்க கொண்டிருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னா, புதுத்துறை வங்கியான எஸ்பிஐயில் காலியாக இருக்கக்கூடிய 1500 பிஓ அப்படிங்கிற இந்த ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பிரிவில் வந்துட்டு பணியிடங்களுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்தவங்க ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார https://sbi.bank.in/ அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. 1500 மொத்தமாக வந்துட்டு 1500 காலி பணியிடங்கள் இருக்குது பிஓ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பணியிடங்களுக்காக. இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பட்டம் படித்து முடிஞ்சுன்னா போதும், ஏதாவது பட்டப்படிப்பு டிகிரி வாங்கியிருந்தா போதும். ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். https://sbi.bank.in/ அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு வேலைக்காக தான் அனுப்பியிருக்கக்கூடிய ரெசியூமை ஒரு நிறுவனம் 6 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் வந்துட்டு பார்த்துருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து இணையதளத்தில் பகிர்ந்துருக்காங்க. இது வைரலாகிட்டு இருந்துக்குது. உங்களுக்காச்சும் பரவாயில்ல, நான் படித்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்ளை பண்ண ரெசியூமுக்கெல்லாம் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிஜெக்ட் மெயிலே அனுப்புகிறாங்க அப்படி மாதிரி இன்னொரு நெட்டிசனுமே வந்துட்டு ஒருத்தர் நொந்து போய் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கூட பார்த்துருக்க மாட்டாங்க, இதோ ஏஐ தான் வந்துட்டு பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கலாய்ச்சிருக்காரு. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கு குரு அவங்களோட நம்ம சோனாஃபம் 107.8. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்கணும்னு வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் கேட்க சொல்லுங்கள். இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா குழப்பம் தருகிறதா. ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா குழப்பம் தருகிறதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளோட நாட்டில் குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுறது அப்படின்னு போலியோ சொட்டு மருந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதுக்காகவே நம்மளோட சேலத்தில் தீவிர போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய முகாம் நடக்க போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பிறந்த குழந்தையிலிருந்து 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய சிறப்பு முகாம் வர 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடிகள், அதுக்கப்புறமா தனியார் மருத்துவமனைகள், சுங்கச்சாவடிகள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள் மற்றும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் இது நடக்கப்போகுது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடணும் அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்படின்னா அங்கன்வாடி மையங்கள் இல்லைனா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். போலியோ சொட்டு மருந்து போடாதவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது பற்றி தான் வந்துட்டு ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த அப்டேட் சொன்னது யார் அப்படின்னா, இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள், நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, கார்த்திகா. அவங்க வந்துட்டு தலவாய்ப்பட்டி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கார்த்திகாக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே உங்களுக்கு சூப்பராக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களாக உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787770107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஜாரு முல்லியன் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்றைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா குழப்பம் தருகிறதா. ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா குழப்பம் தருகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்து பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9 7 8 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,

0: கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
1: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது, தமிழின் முதல் சங்கம் எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் மதுரை. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா மூலனூர் திருப்பூரில் இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரி பகுதியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ், காவியா, மாரிமுத்து, தனேஷ், தினேஷ், தர்னிஷா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள் பார்க்கக்கூடிய நம்மை சுட்டி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்குன்னு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இந்த 2 மணி நேரம் திவாகரியனுடன் ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களை. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாளாக தான் எனக்கும் ஆரம்பிச்சிருக்கு. கிளைமேட்லாம் வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, பளிச்சின்னு வெயில் அடிக்கலை, ஒரு நல்ல டீசெண்டான சூப்பரான ஒரு கிளைமேட்ல உங்களோட ஜாலியாக விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒன்ஸ் அகெயின் எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த ஒரு அருமையான நாளில் இன்றைக்கி உங்களோட நான் வந்து என்ன விளையாட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யா பொய்யா, மெய்யா பொய்யா எப்படி இருக்கு, மெய்யா பொய்யா அப்படின்னு பாட்டு கூட பண்ணல போல, மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 விஷயம் சொல்லுவேன், அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். அதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயம் சொல்லுவேன், அந்த 3 விஷயத்தில் எது வந்து மெய் எது பொய் அப்படிங்கிறத சொல்லணும். இதுதான் வந்து இன்றைக்கான விளையாட்டை நாம் விளையாட போகிறோம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்க.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: மெய்யா பொய்யா, நீங்க சொல்றத நான் சரியா தவறான்னு சொல்லணும்.
1: ஆமா, நான் விளையாடுவோமா? நான் உங்ககிட்ட 3 விஷயம் சொல்லுவேன், அதுல எது பொய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
2: சரி,
1: நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தக்காளி ஒரு பழவகையை சார்ந்தது, ஓகேவா? ஒட்டகம் தனது திமிலில் தண்ணீரை சேமித்து வைக்கும். இளநீர் இளநீரில் இயற்கையான மினரல்ஸ் உள்ளன. இதுல எது பொய்?
2: மெய்
1: இல்ல, இதுல எது பொய்? நான் 3 சொன்னேன்ல, அதுல எது 3ல எது பொய்? இன்னொரு டைம் சொல்லவா?
2: இளநீர் மினரலை சேமிக்கும் என்பது பொய்.
1: இல்ல, இளநீர்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு, ஒட்டகம் தனது திமிலில் தண்ணீரை சேமித்து வைக்கும் தான் பொய். மங்களபுரத்திலிருந்து மாணிக்கம்மா டிராவல்ல இருக்கிறப்ப கூட உங்ககிட்ட பேசியா வந்து பாக்கற அப்படிங்கறது மாதிரி சூப்பரா கால் பண்ணி அருமையா விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சொல்வா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது வாக்கரனுடன். இப்போ உங்களுக்காக நரேஷோட ஏண்டி புல்ல ஏங்க வச்சு அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாட்டில் விளையாடுனா 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஜாலியாக விளையாடலாம். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: யாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் மைடியர் மக்களே, 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா திவாகரன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக இப்போ போட்டேன். அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான அன்பான நேயர் காத்துட்டு இருக்காரு. அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் திவாகர்.
1: இனிமையான அருமையான காலை வணக்கம் சத்யா சண்ணா, எப்படி இருக்கீங்க? ஊட்டி தமிழ்நாட்டில் உள்ளது. சேலம் மாம்பழத்துக்கு புகழ் பெற்றது. தமிழ்நாட்டின் தலைநகரம் கன்னியாகுமரி. இதுல எது போய்?
2: விளையாண்டதுக்கு
1: மைடியர் மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனோட உங்களுக்காக சூப்பரான ஒரு மெலடி சாங்கு, அப்படியே காதுக்கு இதமாக ஒரு அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கரேன் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன
4: மச்சான்
3: நடந்துட்டு இருக்கா?
4: என்னோட
3: பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவரு பாட்டுக்கு போயிட்டு,
4: ஏன்டா அப்படி பண்ணாரு?
3: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: Nidani.
1: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.
2: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
3: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
2: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
3: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
2: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
1: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன், அதில் எது பொய் அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த விளையாட்டு தாண்டி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் திவாகர், சேலம் இருமாலிலிருந்து இணைப்பில் இணைப்பவர் எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும். எழிலக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் திவா.
3: சூப்பரா அக்கா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
4: மெய்யா பொய்யா என்ற விளையாட்டு, எது பொய்ன்றது கண்டுபிடிக்கணும். நீங்க மூணு இது சொல்வீங்களே.
3: அருமை அருமை விளையாண்டுருவோமா?
4: விளையாண்டுவா.
3: ஓகே. பூமி சூரியனை சுற்றி வருது. ஓகே. சந்திரன் தன்னுடைய ஒளியை தானே உருவாக்குகிறது. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் உள்ளன. எது இதுல பொய்?
4: இந்த ரெண்டாவது சொன்னீங்களையா, சந்திரன்.
3: ஆமா.
4: தன் ஒளியை தானே உருவாக்குகிறது.
3: அது பொய்யா?
4: அதுதான் பொய்.
3: அது பொய்யாக்கா? ஓகே சூப்பர் சூப்பர் இல்லக்கா, அருமையா சொன்னீங்க, அற்புதமா இல்ல. நீங்க ரொம்ப நன்றி அக்கா.
4: ஓகே நன்றி வா.
3: நன்றி. பாய் அக்கா. பாய்
4: பாய்.
3: நம்ம எழிலக்கா ஸ்டீல் பிளான்ட்லேருந்து கால் பண்ணி சூப்பராக விளையாண்டு அசத்திட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. எப்படி தான் நம்ம மக்கள் எல்லாத்தையும் கரெக்டு கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரியல. சூப்பராக விளையாண்டுங்க. ரொம்ப நன்றி மக்களே. நீங்களும் இன்றைக்கி மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ ஒரு அருமையான பாட்டுங்க, லோக பத்மநாபனோட பாட்டு. இது உசுராகிறேன் நானும் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு 3-4 விஷயம் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் பொய்யா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தேவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுறை சம்பவத்து கோவிந்தசாமிங்க.
1: வணக்கம் வணக்கம் கோவிந்தசாமி, நான் எப்படி இருக்கீங்க?
2: இந்தியாவின்
1: தேசிய விலங்கு புலி. மயில் முட்டையிடும், சூரியன் வெளிச்சம் தருகிறது. இதுல எது நான் பொய்?
2: இந்தியாவின் தேசிய விலங்கு
1: புலிங்கிறது சொல்லுவாங்க. கோவிந்தசாமிண்ணா கொடுமுடியிலேருந்து கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாலாம் நம்ம மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன், அதில் எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவரு கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் திவான். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க திவா?
1: அருமையா இருக்கண்ணா, சூப்பரா இருக்கண்ணா.
2: எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை பொழுது?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க கிளைமேட்டும் வந்து ரொம்ப மைல்டா இருக்கு. மூணு இதயங்கள் இருக்கு. நத்தை பல மாதங்களும் தொடர்ந்து தூங்கும். முதலை தனது நாக்கை வெளியே நீட்ட முடியும். இதுல எது பொய்? நத்தை பல மாதங்கள் தொடர்ந்து தூங்கக்கூடும், தூங்க முடியாதால. ஆக்டோபஸ்க்கு மூணு இதயங்கள் இருக்கு. நத்தை பல மாதங்கள் தூங்கும். முதலை தனது நாக்கை வெளியே நீட்ட முடியும்.
2: கட்படியில
1: இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பர் விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான்கள் சில உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிச்சது. இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையாக நேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் நேற்று ரத்தம் மையம் தொடர்ந்து கலைசெல்வி அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைசெல்வி அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான விஷயங்கள் என்ன? இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. ஓகேங்களா. அடுத்து இந்தியாவின் தேசிய பறவை கிளி. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இதுல எது தவறுன்னு மட்டும் சொல்லுங்க. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை, இந்தியாவின் தேசிய பறவை கிளி, இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இதுல எது தவறு?
2: இந்தியாவின் தேசிய பறவை வந்து புறா தான்.
1: புறா இல்ல, அது புறாவும். ஆமா, மயில் தான். கிளியும் இல்ல, புறாவும். அருமை அருமை அக்கா, அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அக்கா, ரொம்ப நன்றி
2: நன்றி.
1: மேட்டூர் வட்டம் எம்புதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி டக்குன்னு சொன்னாங்க. சூப்பரா விளையாண்டிக்க, ரொம்ப நன்றி அக்கா. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
3: சோன்மிட்டா சோகப்பே போடா

0: ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு?
2: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது,
1: கலக்கிட்டோம்ல.
2: பாரப்பா, சரி அடுத்து என்ன?
0: அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
3: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
6: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ளே போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது, மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டை நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு

0: அணையாக இந்த பகுதியெல்லாம் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்றைக்கி நம்ம கூட இப்போ இந்த மெய்யா பொய்யா விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க துரையண்ணா, எப்படி இருக்கீங்க? துரையண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
4: மெய்யா பொய்யா.
3: ஆமா, விளையாண்டுருவோமா?
4: சொல்லுங்க.
3: ஓகே. பூமியில 70% மேல நீர் உள்ளது. கடல் நீரை நேரடியா குடிக்கலாம். குடிநீர் பூமியில் குறைவாகவே உள்ளது. இதுல எது பொய் எது மெய்?
4: கடல் நீர் குடிச்சு நேரடியா குடிக்க முடியாது, பொய்யே. பூமியில எடுத்து குடிக்கலாம், அது மெய்யே.
3: சரி சரி, ஒண்ணுதான் பொய் மட்டும் சொன்னா போதும். ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி நன்றி
3: நன்றி. கோவை மாவட்டத்துல இருந்து துரை அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான்.
3: ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ்.
2: இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மெய்யா பொய்யா விளையாட்டை எப்படி விளையாடுறதுனா, உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன், அதில் என்ன விஷயம் பொய் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுகிறேன்.
3: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா?
4: நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க.
3: அருமை அருமை அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
4: அதாவது பொய்யது மெய்யதுன்னு கண்டுபிடிக்கணும்.
3: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
4: விளையாடுவோம்,
3: சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கானது, இந்தியாவின் குடியரசு தினம் August 15, இந்தியாவின் சுதந்திர தினம் August 15, இந்தியாவின் குடியரசு தினம் January 26, குழந்தைகள் தினம் December 25. இதுல எதுனா பொய்?
4: இதுல December 25 சொன்னீங்களா, அதான் பொய்.
3: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, கரெக்டா சொல்லி அருமையா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
4: சரிங்க, அதாவது
3: மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இது வாக்கர் என் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அதான் September 5 வந்து கஸ்தூரினா ஆசிரியர்கள் தினம், குழந்தைகள் தினம் வந்து November 14. அதுதான் வந்து எனக்கே ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுச்சு, என்ன September 5ங்கிறாரு அப்படின்ட்டு. November 14 தான் வந்து குழந்தைகள் தினம். மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, சூப்பரான பாட்டு பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவால நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 விஷயம் சொல்லுவேன். அதில் வந்து 3ல எது மெய் எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும் கால் பண்ணுங்க 9787 7107 8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7010 7 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். நம்ம சோனா எஃப்எம் நீங்கள் வானொலியில் மட்டும்தான் கேட்க முடியும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் மூலியமாக கூட கேட்டுக்கலாம். பிளே ஸ்டோரில் போயிட்டு சோனா எஃப்எம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம் 107.8 லோகோ போட்டு ஒரு ஆப் ஒன்று வரும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களால் சோனா எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்கும். நீங்கள் சோனா எஃப்எம் அப்படியும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடுனா கால் பண்ணுங்கள் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து மெய்யா பொய்யா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களுக்காக சூப்பரான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சோனா எஃப்எம்ல காத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையுமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடவா. நன்றி மக்களே. டாடா மக்களே, பை பாய்.

வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஹைதராபாத் நகர்ல கிட்டத்தட்ட அழிந்து போன 20,000 சிட்டுக்குருவிகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க மீட்டெடுத்திருக்காங்கன்னா பாருங்களேன். இத பத்தி பறவை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல இந்திய வீடுகள்ல தவிர்க்க முடியாத அங்கமா இருந்த வீட்டு சிட்டுக்குருவி நகரங்கள்ல இருந்து மெல்ல மெல்ல மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணத்தையும் அந்த அடையாள இனத்தை திரும்பவும் கொண்டு வரத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதையும் நிபுணர்கள் என்ன மாதிரி முயற்சிகள் அதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலைமுறை தலைமுறையா இந்தியா ஃபுல்லாவே காலை பொழுதுகள் வீட்டு சிட்டுக்குருவிகளோட பரிச்சயமான கீச்சொலியோட தொடங்கி இருக்கு. அதோட இருப்பு ரொம்பவே சாதாரணமா இருந்ததுனால அது அரிதாவே கவனத்தை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டு சிட்டுக்குருவி ஒருபோதும் தொலைதூர காடுகள்ல வாழக்கூடிய இனமா இருந்ததில்ல. அது மனித குடியிருப்புகளுக்கு பக்கத்திலேயே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வீடுகளோட இடுக்குகள்ல கூடு கட்டி தானியங்களை உண்டு மக்களுக்கு அருகாமையில செழிச்சு வளர்ந்திருக்கு. அதனுடைய இருப்பு நீண்ட காலமா சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் ஒரு அடையாளமா கருதப்பட்டு வருது. இதனாலதான் அதனுடைய சரிவு இயற்கை ஆர்வலர்களை கலக்கமடைய செஞ்சிருக்கு. உதாரணமா திருவனந்தபுரத்துல சமீபத்துல நடத்தப்பட்ட ஆய்வுகள் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையில ஒரு கூர்மையான சரிவை சுட்டி காட்டியிருக்கு. இந்தியா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய பல நகர்ப்புற பகுதிகளிலும் இதே போன்ற போக்குகள் தான் இருந்திருக்கு. பறவை ஆய்வாளர் சுஜன் சாட்டர்ஜியின் கூற்றுப்படி இந்த சரிவு சீரானதா இல்லங்க. பல நகர்ப்புறம் அல்லாத மற்றும் ஓரளவு நகர்ப்புற பகுதிகளில் சிட்டுக்குருவிகள் தொடர்ந்து காணப்படுது. உண்மையான நெருக்கடி நகரங்கள் குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்லிருக்காங்க. நவீன கட்டடக்கலை இங்க ஒரு தீர்க்கமான பங்கை வகிக்குது. காற்றோட்ட வசதிகள், ஓடு வேயப்பட்ட கூரைகள் மற்றும் சின்ன இடைவெளிகளை கொண்ட பழைய வீடுகள் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுறதுக்கு இயற்கையான இடங்களை வழங்கியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்ணாடி மற்றும் கான்கிரீட் கட்டமைப்புகள் மூடப்படும் வலுவழுப்பாகவும் சிட்டுக்குருவி வாழ்றதுக்கு ஏற்றதா இல்லாததும் இருக்கு. பழைய வீடுகள் பறவைகளின் வாழ்விடத்திற்கு ஏத்த மாதிரி தற்செயலா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப எல்லா இடங்கள்லயும் சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை முற்றிலுமா இன்னும் அழிஞ்சு போகலன்னு சொல்றாங்க. இந்த தீவிரமான சரிவு பெரும்பாலும் நகர்ப்புற பகுதிகளில் தான் காணப்படுது. சிட்டுக்குருவிகள் விதைகளை உண்ணக்கூடிய பறவைகள், அது குப்பைகளை சாப்பிடறதில்ல. அங்கதான் வித்தியாசம் இருக்கு. காகங்கள் போன்ற இனங்கள் அது கழிவு பொருட்களை திங்குது அப்படின்றதுனால எதையும் உண்ணக்கூடிய திறனுடையது. அதனால அது தகவமைச்சுக்குது சிட்டுக்குருவிகளால அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கமா சொல்றாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தாங்க இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். We'll make it bang it, no, I'll be back. Tell it up. It's so lit. It's them on the beat, bringing my heat. It's

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையே
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய

0: சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன

0: சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்க துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அரசாங்கத்தோட வேளாண்மை பொறியியல் துறையில செயற்பொறியாளரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, அதுல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் வந்து நம்மளுடைய சேலம், தருமபுரி, நாமக்கல் இந்த பகுதி மக்கள்ல இனிமேல் வரக்கூடிய காலத்துல மானாவாரியா நிலக்கடலை எப்படி சாகுபடி பண்ணலாம், அதுல என்ன விதமான தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், என்ன செஞ்சா நல்லது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இதுல முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வந்து நிலக்கடலை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவரா இருப்பீங்க. இதுல நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த நிலக்கடலையெல்லாம் பக்கத்துல கிடைச்சாலுமே விளைச்சல் கம்மியா கொடுக்குமோ அந்த ரகங்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அதை நல்ல தெளிவா நம்ம வச்சுக்கணுங்க. உதாரணத்துக்கு விருதாச்சலம் 6, O4, TMV 7 இந்த மாதிரி ரகங்கள்லாம் ஒரு ஏக்கருக்கு ஓடோட வெறும் 800 கிலோ அந்த ரேஞ்சுக்கு நல்லா கவனிச்சிங்கனாலே 800 கிலோ கிடைக்கிற மாதிரி ரகம். அதே வேளையில நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம தமிழ்நாட்டு ரகம் அப்படின்னு சொன்னா TMV 14, கிர்னார் ஆந்திர ரகம் வந்து கிர்னார் 4 அல்லது கிர்னார் 5 அப்படிங்கிற ரகம். அதே மாதிரி VRI 10 இந்த ரகங்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து உணவுக்கான கடலை, அதாவது சாப்பிடறதுக்கான கடலை. அதே நேரத்துல எண்ணெய்க்காக அப்படின்னா கதரி, லபாக்ஷி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க, ஆந்திர ரகம், அது 18-12 பேரு. இது நம்ம பண்ணலாம். பொதுவா தமிழ்நாட்டு கடலை வந்து ஒரு ஏக்கருக்கு 1000 கிலோவும் 1000-1100 கிலோவும், அதே நேரத்துல ஆந்திர கடலை வந்து குறைந்தபட்சம் 1400 கிலோல இருந்து ஒரு சில நேரம் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா 2000 கிலோ வரலும் கூட விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப புதிதா விதை வாங்கி உழவு போட்டோம்னா கூட, நடவு போட்டோம்னா நமக்கு 90 நாள் அல்லது 100 நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3.5 மாதத்துல நமக்கு அறுவடை அப்படிங்கிறப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 10 தேதிக்கு 15 தேதிக்கு நமக்கு அறுவடை வருதுன்னா, அந்த டைம்ல கடந்த 4 வருடங்களை பாக்குறப்ப நமக்கு சராசரியா பக்கத்துல இருக்க கமிட்டியிலயோ அல்லது தனியார்லயோ எவ்வளவு போயிருக்கு விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 68 ரூபாயிலிருந்து 78 ரூபாய் ஓடோட போயிருக்குங்க. அதே நேரத்துல விதை எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா 78 ரூபாயிலிருந்து 88 ரூபாய்க்கு போயிருக்கு.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தமிழ்நாட்டு கடலை வந்து ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 கிலோல இருந்து 1100 கிலோ வரைக்கும் விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
2: ஒன்னும் இல்லடா, விடு.
1: என்னடா கோபமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
2: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தர் கிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னான்டா.
1: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
2: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
1: ஏன்டா அப்படி பண்ணாரு?
2: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
3: Let's gear up, reporting, dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Tell it up. It's so late, it's them on the beat. Bring

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: வீரபாண்டி வட்டாரம் பெருமாம்பட்டி குமாத்தோலிப்பட்டி கிராமத்துல இருந்து சந்திரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, ஐயா இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாகுபடிக்கு ஒவ்வொரு டைம் வந்து எடுக்குங்க ஐயா. அதே போல இப்ப வாழை சாகுபடிக்கு எத்தனை மாசம் ஆகுங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா.
4: தை மாசம் வந்து வச்சோம்னா நம்ம தைக்குள்ளேயே காத்து காலம் வராதுக்கு முன்னே நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். 12 மாசம் ஆயிருங்க வாழை. ஆமாங்க, 10 மாசம் 11 12 இந்த இதுல அறுவடைக்கு வந்துடும். அதே கூடுதலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைம் விட்டு பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு இப்ப சித்திரை வைகாசியில காத்துக்கு வர மாதிரி போட்டுட்டோம்னா அதுல வந்து நம்ம கொண்டுட்டு வர்றது பாதிக்கு பாதி தான் வந்து இருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்காது, எந்த காரணத்தோடு லாபம் வராது. அதனால நல்லபடியா விவசாயம் வந்து ஒரு கூடுதலான வருமானம் செய்யறதுக்கு ஒரு பட்டம் பார்த்து வைக்கணும், ஒரு ரகமும் ஒரு நல்ல இது பண்ணணும். விவசாயிகளுக்கு நம்மளுக்கு ஒரு கூடுதலா கவர்மெண்ட் வந்து ஒரு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதை விவசாயத்தை வந்து நம்ம கூடுதலா செய்ய முடியும். ஏன்னா ஒரு எதிர்பாராத வர இயற்கை எதிர்பாராத வர இதை வந்து அந்த டைமுக்கு ஒரு உதவி பண்ணணும் கவர்மெண்ட். அது அப்பதான் வந்து விவசாயி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி தாங்க, நம்ம சித்திரகோயில் ஏரியாவெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது. ஆத்து பாசனம்னா கொஞ்சம் கூடுதலா வரும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு போர் போட்டு கொடுக்கறது இல்ல ஒரு நல்ல தண்ணி ஏரியா கம்மி நம்மளுக்கு, அதுக்கு இந்த சொட்டு நீருக்கு உதவி பண்ணி அது மாதிரி கவர்மெண்ட் செய்யறாங்க. ஆனா கூடுதலா செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த பலன் வந்து கொடுக்க முடியும். இல்ல போர்ல தண்ணி பற்றாக்குறையில வந்து நிக்கும் போது வாழை கொண்டுட்டு வந்து சேர்த்த முடியாது, பாதியிலேயே நின்னுருங்க. அது மாதிரி இப்ப நம்ம ஏரியாவிலேயே வந்து ஒரு 10,000 ஏக்கர்

0: ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்தோம், நம்ம ஒரு 350 to 400 ரூபாய்க்கு வித்தரலாங்க நாமளே விக்கிறதுனால. அது நேரடியா பண்றதுனால கொஞ்சம் கூடுதலா வருங்க, வருமானம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை செஞ்சா நல்லா இருக்குங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கூடுதல் வருமானம் வாழையில உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரிய கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலிங்கம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, சரி இப்ப மேட்டு பாத்தி முறை பத்தி சொல்லுங்க, அது எந்த மாதிரி அமைக்கலாம், அதே மாதிரி அதுக்கான வழிமுறைகள் என்ன மாதிரி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: வேர் அடிக்கன்று, அதாவது ஆங்கிலத்தில் ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிலத்தை நன்கு கொத்திய பிறகு சம அளவில் மண் மணல் மக்கிய தொழு உரம் ஆகியவற்றை கலந்துட்டு 1 மீட்டர் அகலமும் தேவையான அளவில் நீளமும் கொண்ட மேட்டு பாத்திகள் அமைக்க வேண்டும். பிறகு சுண்டைக்காய் விதைகளை 4% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் 24 மணி நேரம் ஊற வைத்த பிறகு மேட்டு பாத்திகளில் விதைக்க வேண்டும். சுண்டைக்காய் விதைகளை நன்கு பழுத்த பழங்களிலிருந்து தான் எடுக்க வேண்டும். அப்புறம் மேட்டு பாத்திகளின் குறுக்கே 5 சென்டிமீட்டர் இடைவெளியில கோடுகளை கிழித்து அவற்றின் மேல் விதைகளை ஒரே சீரான இடைவெளியில் தூவி மேல் மண்ணினால் மூடி வைக்கோல் அல்லது காய்ந்த புல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றாய் மெல்லிய போர்வை போல விரித்து மூடி பூவாளியின் மூலம் நீர் ஊற்றி வர வேண்டும். விதைத்த 1 வாரத்துல விதைக முளைச்சு வரும். பிறகு 15 நாட்கள் கழித்து மண் மணல் தொழு உரம் சம அளவில் கலந்து நிரப்பப்பட்ட பாலித்தின் பைகளுக்கு செடியை மாற்ற வேண்டும். இந்த பாலித்தின் பைகளினுடைய சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் உயரம், அகலம் வந்து 10 சென்டிமீட்டர், அதனுடைய தடிமன் பாத்தீங்கன்னா 200 காஜ் வேணும். அதுக்கு பிறகு 10 நாட்கள்ல செடிகள் ஒட்டு கட்டுவதற்கு தயாராகிவிடும். இப்போ தண்டு மூலம் உற்பத்தி செய்யறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். தண்டு மூலம் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உற்பத்தி செய்ய நமக்கு தேவையான ரகத்தையோ அல்லது வீரியோட்டு ரகத்தையோ தேர்வு செய்து அதன் விதைகளை வேர் அடிக்கன்ற நாற்றாங்காலில் தயார் செய்தது போலவே தயார் செய்யணும். ஆனால் தண்டு மூலத்தை உற்பத்தி செய்வதற்கு சுண்டைக்காய் விதையை விதைச்ச 10 நாட்களுக்கு பிறகு நாற்றாங்காலில் விதைக்க வேண்டும். விதைச்ச 25 நாள்ல இது ஒட்டு கட்டுவதற்கு ஏற்ற தடிமனுடன் அமையும். அடுத்து எப்படி ஒட்டு கட்டணும் அப்படின்னு பார்க்கலாம்.
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது எந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒசூர், உத்தனப்பள்ளி, கெளமங்கலம், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 500 ஏக்கர் நிலப்பரப்புல சக்கரைவள்ளி கிழங்கு சாகுபடி செஞ்சிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அறுவடை பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில கூலி ஆட்கள் பற்றாக்குறை காரணமா அறுவடை பணி பாதிக்கப்பட்டிருக்கு. உரிய விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா விவசாயிகள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உத்தனப்பள்ளி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலா சர்க்கரை வெள்ளி கிழங்கு சாகுபடி செஞ்சிருக்கோன்னு சொல்றாங்க. தண்ணீர் பற்றாக்குறை காரணமா கிழங்குகள் வண்டு தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அறுவடைக்கு கூலி ஆட்கள் கிடைக்காததுனால 4 மாதத்துல அறுவடை செய்ய வேண்டிய கிழங்க 5 மாதங்களை கடந்தோ அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கிழங்கின் தரம் குறைஞ்சி சந்தையில கிலோ ₹10 வியாபாரிகள் கொள்முதல் செய்யறாங்க. கடந்த ஆண்டு ₹30 ₹40 வரைக்கும் விற்பனை ஆனிச்சு. கூலி ஆட்களுக்கு அறுவடை பணிக்கு ₹1000 வழங்கக்கூடிய நிலையில கிழங்குக்கு உரிய விலை கிடைக்காததுனால வருவாய் சந்திச்சு வரணும் சொல்றாங்க. பல விவசாயிகள் தங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மூலமா கிழங்க அறுவடை செய்யறது, கிழங்க அறுவடை செஞ்சு வயல்வெளியில நேரடியா குறைஞ்ச விலைக்கும் இலவசமாகவும் வழங்கி வராங்க. இந்த பகுதியில புதினா மற்றும் கொத்தமல்லி சாகுபடி பிரதானமா இருந்த நிலையில அதுக்கு உரிய விலை கிடைக்க

இல்லாததுனால மாற்று பயிரா சர்க்கரை வெள்ளிக்கிழங்க சாகுபடி செஞ்சோம்னு சொல்றாங்க. ஆனா இதுவும் எங்களுக்கு பயன் அளிக்கல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. அதனால இது தொடர்பா ஆய்வு செஞ்சப்ப இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம விளைவிச்ச விவசாய பொருட்களுக்கு எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விலை கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வருத்தமா தாங்க இருக்கும். ஏன்னா அதுல உழைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையவே நம்ம வந்து அதுல உழைப்ப போட்டிருப்போம். அதனால இந்த வருத்தம்லாம் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இதுக்கான தீர்வா அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பா நாங்களும் வந்து கேட்டுக்கிறாங்க. அதே போல சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்க சைடு இருக்கக்கூடிய சந்தைகள்லயோ இல்லனா மார்க்கெட்லயோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே வந்து அதை வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய வாழ்வின் தொடக்கம் விவசாய நிகழ்ச்சியில கண்டிப்பா நீங்களும் பகிர்ந்துக்கலாங்க. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரோட பேர் வந்து இனிய கண்ணன். அவர் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு, அதோட பேர் வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம். அதுல அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பயனுள்ளதா பண்ணிட்டு இருக்காரு மாணவர்களுக்கு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார்.
2: சோனா எஃப்எம் நேயர் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் வந்து இனிய கண்ணன். சேலத்தை வந்து நான் சேர்ந்தவன். என்னுடைய இன்ஸ்டிடியூட் பெயர் வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வள்ளுவர் வாசகர் வட்டம் என்ற பயிற்சி நிறுவனம் முழுக்க முழுக்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு உரித்த

0: ஒன்று என்னுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க, அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, பிஎட் முடிச்சவங்க, பர்டிகுலரா தமிழ் ஆசிரியர் ஆகணும்னு எண்ணம் உள்ளவங்களுக்கு அரசு தேர்வு நடத்தக்கூடிய தேர்வுல பயிற்சி அளித்து வெற்றி பெற செய்து அவங்களுக்கு வேலைக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய நோக்கம். இதுல எங்களுடைய இது என்னென்ன பயிற்சி அப்படின்னா, பேசிக்கலா வந்து டெட்டு வந்து பேப்பர் டூ பேப்பர் ஒன், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அடுத்தது யூஜிடிஆர்பி, அதாவது யூஜிடிஆர்பினா பட்டதாரி ஆசிரியர்கள், பர்டிகுலரா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நாங்க தமிழ் மட்டும் ஆங்கிலம் ரெண்டு மட்டும் சொல்லித்தரோம். அடுத்தது முதுகலை ஆசிரியர் பிஜிடிஆர்பின்னு பேரு, இதுல வந்து நாங்க தமிழும் ஆங்கிலமும் சொல்லித்தரோம். இப்ப புதுசா நாங்க காலேஜ் டிஆர்பிக்கும் வகுப்பு எடுக்கிறோம், அதாவது கல்லூரியில உதவி பேராசிரியர் பணிக்கான தமிழுக்கு வந்து சொல்லி கொடுக்கிறோம். இது இல்லாம யூஜிசி நெட்டு டிஎன் செட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க வந்து பயிற்சி அளிக்கிறோம். முழுக்க சொல்ல போனா நீங்களும் ஆசிரியராகலாம் என்ற கோட்பாட்டோடு எங்களுடைய வள்ளுவர் வாசகர் வட்டம் கடந்த 2018 இருந்து இன்று வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு. இது வரைக்கும் 2018 இருந்து 5 தடவை மாநிலத்தில் முதல் மதிப்பெண் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த இன்ஸ்டிடியூட். இது இல்லாம தற்போது நடந்த தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் போட்டித் தேர்வில் மொத்தம் காலி பணியிடங்கள் 13 8 பணியிடங்களுக்கு எங்களுடைய பயிற்சி நிறுத்தின படிச்சவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அதுலயும் மாநிலத்துல முதல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம்.
1: ஓகே ஓகே சார், ஒரு சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான இனிய கண்ணன் அவர்கள் அவங்களோட வள்ளுவர் வாசகர் வட்டம் இன்ஸ்டிடியூஷனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிருச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது.

0: வந்து நன்றி வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே இனிய கண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட வள்ளுவர் வாசகர் வட்டம் அதுல வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப வந்து சேலம்ல வந்து பல துறைகள் இருக்கும் போது இந்த கல்வி துறையை நீங்க தேர்ந்தெடுத்து அதுல இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு என்ன காரணம் சார்?
4: ஆமா, இயற்கையிலே என்னுடைய குடும்பம் எல்லாமே வந்து கல்வி சார்ந்த குடும்பமா. என்னுடைய தந்தையார் வந்து தமிழாசிரியர், என்னுடைய தம்பி தங்கை என்னுடைய தாத்தா முதற்கொண்டு ஆசிரியர் பணியில வந்து இருந்தாங்க. அது இல்லாம எனக்கு வந்து இயற்கையாகவே நான் படிக்கும் போதே எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. ஆரம்ப காலகட்டங்கள்ல நான் TNPSC தான் நான் தமிழ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்க சேலம்னு எடுத்துக்கிட்டா மேக்சிமம் எனக்கு எல்லா இன்ஸ்டியூட்லயும் என்ன தெரியாதாலே கிடையாது. தமிழ் ஆசிரியர்னு சேலம், நாமக்கல், தர்மபுரி, ஆத்தூர், ஈரோடு, திருச்செங்கோடு, இன்னும் சேலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல 2010-20 வரைக்குமே சொல்லலாம், கடந்த 2010 தமிழ் ஃபுல்லுமே, ஏன்னா TNPSCனாவே தமிழ் தான் வந்து முக்கியம். ஏன்னா தமிழ்ல வந்து 100 கேள்வி கேட்பாங்க. ஒருத்த வந்து TNPSCல 4th குரூப்பா இருக்கட்டும், 2nd குரூப்பா இருக்கட்டும், Group 2A இருக்கட்டும், இந்து சமய அவநிலைக்கிறையா இருக்கட்டும், இந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போகணும்னா தமிழ்ல வந்து அட்லீஸ்ட் 100-90 மார்க் எடுத்தாதான் வேலைக்கு போக முடியும். இந்த இதுல நான் வந்து அப்ப எல்லாமே வந்து நேரடி வகுப்பு தான், எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன் வச்சுதான். அதனால என்னுடைய கால்படாத இன்ஸ்டிடியூட்டே வந்து சேலம் மாவட்டத்துல அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் சொல்லலாம், அது வரைக்கும் நான் வந்து எல்லா இடமும் சுத்தி எனக்கு வந்து நல்ல நேம் வந்து நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி TRB வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. அப்புறமேலதான் நான் இந்த இது தமிழ் பண்றதுனால சரி TRB பண்ண, நம்ம தமிழாசிரியரா இருக்கிறோமே நம்ம வந்து TRBக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்ப வந்து நியமன தேர்வுகள்லாம் இல்லை, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அது வர கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா பீரியட்ல அந்த பீரியட்ல தான் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் வந்தது. அப்புறமேல் பேசாம நாம வந்து தமிழாசிரியர்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன, அந்த மாதிரி எண்ணம் வந்த சமயத்துலதான் என்னுடைய பொண்ணு, என்னுடைய இளைய மகள் வந்து இனியாள்னு அப்பதான் வந்து யூடியூப் வந்த புதுசு. எனக்கு வந்து டெக்னிக்கலா ஒண்ணுமே தெரியாது, என் பொண்ணுதான். அப்ப நீங்க ஏன் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, நம்ம யூடியூப்ல வீடியோ போடலாம் அப்படின்னு அந்த சமயத்துல என்னுடைய பொண்ணு, இப்ப வந்து உங்க சோனா காலேஜ்லதான் விஸ்காம் வந்து படிச்சுட்டு இருக்கு என் பொண்ணு, இப்ப வந்து 2nd இயர்ல கே இனியாள்னு தெரியுது. ஏன்னா இது வந்து நான் முக்கியமா சொல்லணும், ஏன்னா என்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னுடைய மகள் தான். ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு வந்து தாய் தந்தை மனைவின்னு சொல்லுவாங்க, ஆனா என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய இளைய மகள் இனியாள் தான். ஏன்னா அந்த பொண்ணு தான் அப்ப வந்து 7th படிக்கிறப்ப என்னுடைய ஸ்கில்ல வந்து படிச்சு பேசாம யூடியூப்ல வீடியோ போடுன்னு அப்பயே வந்து இந்த ஐபேடு இந்த இதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி சின்னதா வீடியோ போட்டோம். அப்ப வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம்னு இன்ஸ்டியூட் நேம் அப்படியே கொஞ்சமா யூடியூப்ல சேனல் வந்து டெவலப் ஆனது.
3: சூப்பர் சூப்பர் சார். அதாவது கல்விக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான இனிய கண்ணன் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டியூட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க, அது மாணவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே இனிய கண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ டோட்டலா உங்களோட இன்ஸ்டியூஷன் பத்தியும், அதுல என்னென்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, அதுல என்னென்ன மாதிரி கோர்ஸ், என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, அதை அப்படியே சொல்றீங்களா சார்?
4: ஆமா, நாங்க இப்ப கரண்ட்ல வந்து நடத்துறது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஆர்பிக்கு சம்பந்தப்பட்டதுமா, அதாவது ஆசிரியர்கள் வந்து பயிற்சி மையம். முழுக்க முழுக்க நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு சொல்லித்தரோம். அடுத்தது வந்து பிஏ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு தமிழ் படிச்சவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாம டிஎன்பிசிக்கு எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வந்து சொல்லித்தரோம். டிஎன்பிசியில வந்து தமிழ் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்னால நான் சொல்லித்தரோம். நான் தமிழ் வந்து நான் ஆன்லைன்ல மட்டும் இல்லாம, இப்ப நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உமன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சேலத்துல, சேலம் வந்து கவர்மெண்ட் வந்து உமன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குமா, அந்த ஐடிஐ பக்கத்துல 8 ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க, அங்க போய் நான் வந்து டிஎன்பிசிக்கு நான் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கு மெயினா வந்து டிஎன்பிசி தமிழ் டிஆர்பி டெட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து நான் ரெகுலரா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்மா. இது ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைன் ஆனா மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இல்லாததுனால தொடங்கப்படாம இருக்குமா. ஒரு ஆசிரியர் பணிக்குன்னு வந்தா

0: 75 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துறோம். இதுல எல்லாமே வேலைக்கு போகணும்னா சின்ன வயசுல தான் போக முடியும், சின்ன வயசுல தான் போக முடியும், 40 வயசு ஆனா போக முடியாது அப்படிங்கிறக்கூடிய ஏக்கங்களை நாங்க பல தடவை தீர்த்து வச்சிருக்கோம். வீட்டுல இருக்கிறவங்களால படிக்க முடியாது, வெளியில போய் படிக்க முடியாது, ஏன்னா வீட்டு வேலை அதிகமா இருக்கும். எங்க கிட்ட படிச்சு வேலைக்கு போனவங்கள 90% வந்து லேடிஸ் தான். அவங்க எல்லாமே வீட்டுல இருந்து, அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டியூட் அதிகமாக உதவி பண்ணிருக்கு, இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இது வந்து இப்ப வெளியில போய் படிக்க முடியாது, அவங்களுக்கு நாங்க நல்ல வழியில நைட் டைம்ல வந்து சொல்லி கொடுக்கறதுனால வருஷ கணக்கா நாங்க நடத்துறதுனால அவங்க இதே வேலையா இருந்து வேலைக்கு வந்து போயிடுறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய ஆத்ம திருப்தி எனக்கு இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். அதாவது இந்த கல்வி நிறுவனத்தை வந்து தொடங்கினதோட நோக்கமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார் அதை பற்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான இனிய கண்ணன் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டியூட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரோஷி. நேயர்களே, நம்ம கூடவே சிறப்பு விருந்தினரா இனிய கண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதனால எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நிறைய பேர் வந்து படிச்சு அது மூலியமா நிறைய வேலைக்கு எல்லாம் போயிருப்பாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் போயிருக்காங்க?
2: இது கரெக்டா கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாதுமா. இப்ப டிஎன்பிசி இந்தி சமய அறநிலையத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூத்து கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு மேல இருக்காங்க. இப்ப நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட் பிஜிடிஆர்பி 70, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மேல ஆசிரியர்களே போயிருப்பாங்கம்மா.
1: சூப்பர் சூப்பர் சார். சார், அடுத்தது வந்து எப்படி சொல்றதுன்னா, உங்களோட இந்த பயணத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாதனையாவோ பெரிய விஷயமாவோ நீங்க எதை பாக்குறீங்கம்மா?
2: ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுமா. அதாவது ஆன்லைன்ல வந்து நான் ஆரம்பத்துல போடும்போது ஆன்லைன்ல எல்லாம் படிச்சா எப்படிப்பா சொல்லி கொடுப்பாங்க, உங்களை அவங்க பார்த்ததே கிடையாது, அதுவும் இல்லாம வந்து கூகுள் மீட்ல அவருடைய முகமும் தெரியாது, எழுத்தும் வராது, சரியாவும் கேட்காது, எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணாங்க. நான் வந்து கூகுள் மீட்ல இது பண்றப்ப என்னுடைய சொந்தக்காரங்களே சொன்னாங்க, நீ ஒழுங்கா எல்லா இன்ஸ்டியூட்லயும் எடுத்துட்டு இருக்க, பேசாம இன்ஸ்டியூட் வைக்க வேண்டியது தானே, யாரு வந்து கூகுள் மீட்ல எல்லாம் படிப்பாங்க, யாரு ஆன்லைன் எல்லாம் பணம் கொடுப்பாங்க, எப்படி வந்து உன்னை நம்புவாங்க, இப்படி வந்து என்னுடைய ரிலேஷனு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே டிமோட்டிவேட் பண்ணி விட்டாங்க. இது உண்மையும் கூட, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாரு என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஆனா போக போக போக போக என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆரம்ப காலத்துல நான் ஃப்ரீயா வந்து சொல்லி தந்தோம் என்னுடைய இது, எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு எல்லாம் நடத்தி ஃப்ரீயாக இது பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்தது. அப்புறமேல் தான் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் டிஎன்பிசி இந்து சமய அறநிலைத்துறை வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வந்து படிக்கிறது, அவங்க வந்து பிஎல் முடித்தவங்க, அவங்களையே வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்சோம்.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான இனிய கண்ணன் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டியூட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே இனிய கண்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை பத்தியும் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து நீங்க சந்திச்ச சவால்கள்
4: என்னுடைய தொழில இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாமே வந்து தமிழாசிரியர்கள் தான். அவங்களோட போராடி நாங்க வந்து ஜெயிக்கணும். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்குமே இருக்கும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவி கடை வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து வசனம் கோரிக்குதுன்னா இவருக்கு வந்து போட்டியாளர். அது மாதிரி என்னுடைய இன்ஸ்டியூட்டுக்கு பல போட்டியாளர்கள் வந்து இருப்பாங்க. அதனால வந்து நான் அவங்கள பத்தி நான் அந்த அளவுக்கு நான் நினைக்கிறது கிடையாது. நான் வந்து என்ன வந்து எப்படின்னா, எனக்கு வந்து மெயின் வந்து டிஆர்பி அந்த கொஸ்டின் பேப்பர். இன்னொன்று வந்து எனக்கு மெயின் சவாலா இருந்தது வந்து இந்த யூஜி டிஆர்பியில கேட்ட கேள்வி எந்த புத்தகத்துல இருந்து கேட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 15 நாள் ஆனது. அந்த அளவுக்கு டஃபா கேட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டான நடந்த காலேஜ் டிஆர்பிலையும் கொஸ்டினை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல நாங்க சொல்லிக் கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சவால்கள் வந்து இல்லை. ஒரு எளிமையான பயிற்சி, எளிமையான புத்தகம், எளிமையான கட்டமைப்பு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 யூனிட் இருக்குன்னா ஒரு அலகுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 புத்தகம், அவ்வளவு புத்தகம் படிக்கணும். ஏன்னா சவால்கள் இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. சவாலை எதிர்கொள்ள முடியவில்லைன்னா வெற்றியை நோக்கி பயணித்தல் கண்டிப்பாக நிறைவேறாது.
3: அதாவது சவால்களோடு நம்ம பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது வந்து இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள் சார்.
4: வெரி குட்மா, இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்தேன். இது வரைக்கும் கேட்டதுலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அம்மா, இன்னைக்கு வந்து உடனடியாக படித்து உடனடியாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றுமா. ஃபஸ்ட்டு வந்து போட்டித் தேர்வுக்கு படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். ஃபஸ்ட்டு திங்க். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும். நான் வந்து என்கிட்ட யாருனாச்சும் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், டிஆர்பிக்கு படிக்கிறேன்னு யாருனாச்சும் கவுன்சிலிங்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து, தம்பி இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 பக்கம் படி, படிச்சுட்டு நீ பதில் நான் கேட்டதுக்கு சொல்லுன்னு நான் கொடுத்துடுவேன். ஏன்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க, அப்பா அம்மாவும் சேர்ந்து பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு வருவாங்க. அந்த சமயத்தில் அவன் எப்படி படிக்கிறான்னு பார்ப்பேன், அவனுடைய முகத்தை பார்ப்பேன், அவனுக்கு ஆர்வம் இருக்குதான்னு. அவன் சும்மா அப்படியே புரட்டி பார்த்து ஆர்வம் இல்லாமல் படித்தோன்னா அவன் யாரு சொல்லி கொடுத்தாலும், கடவுளே அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு படிக்காதான். ஏன்னா அவனுக்கு படிப்பில் நாட்டம் கிடையாது. போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா பொறுமை மட்டும் முக்கியம் கிடையாது, ஆர்வம் வந்து முக்கியம். அதாவது வெளிநாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, ஆர்வத்தோடு செய்யக்கூடிய எந்த தொழிலும் சோர்வை தராதுண்டு. அடுத்தது வந்து தொடர் பயிற்சி. வெறும் முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது. இன்னைக்கு தோத்துட்டோம், கீழே விழுந்தோன்னு நாம் எந்திரிக்க பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது இலக்கை வந்து நிர்ணயம் செய்தல். ஆங்கிலத்தில் வந்து கோல் செட்டிங்னு சொல்லுவான். விவேகானந்தர் சொல்வார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். நான் வாதியாருன்னு நினைச்சேன்னா நான் வாதியாராக தான் போகணும். டெப்டி கலெக்டர் ஆகிறேன், டிஎஸ்பி ஆகிறேன், தாசில்தார் ஆகிறேன்னா நான் அதை நோக்கி தான் போகணும். நான் பேங்க் எக்ஸாம் எழுதி நான் பேங்க்ல வந்து மேனேஜர் ஆகணும்னா அங்கே தான் போகணும். நான் ரயில்வேல பணிபுரியணும்னா ரயில்வே எக்ஸாம் தான் எழுதணும். நான் மிலிட்ரிக்கு போகணும்னா நல்லா உடம்ப எக்ஸசைஸ் பண்ணி வச்சிருக்கணும். போலீஸா போகணும்னாலும் அதே தான். நம்ம கோல் இல்லாம எதை செஞ்சோம்னாலும் தோத்துருவோம். இந்த வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு தான் படிக்கணும். ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும்னு படிச்சா எந்த வேலையும் கிடைக்காது. என் அனுபவத்துல நான் எத்தனை பேர்த்த பார்த்திருக்கேன்
3: சார். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே இப்ப வந்து இந்த தேர்வுக்காக பயிற்சி பண்ற எல்லா மாணவர்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும். இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி.
4: நன்றிமா. நன்றி. வணக்கம்.
3: ஓகே சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான இனிய கண்ணன் சார் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் மூலியமா என்னென்ன மாதிரி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்க கூட பேசுறதுக்காக. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் சத்யா பேச போறோம் அப்படிங்கிறது நீங்க கேட்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்ல தாங்க பேச போறோம். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேருங்க தகவல் தொடர்புக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு மீன் பிடிக்க போறாங்க இல்லை வெளியூர்களுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எப்போ வருவாங்களோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த தபால் அனுப்பக்கூடிய முறை அப்புறம் வந்துச்சு. தந்தி வாங்க, தபால், அப்புறம் மணி ஆர்டர், இது மூலமாக ஒரு காசு அனுப்புறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த தந்திங்கிறதுல வந்துட்டு ரொம்ப அவசரமான தகவல்கள் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்காக வந்துட்டு தந்தி முறையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த வழிமுறைகளாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி இந்த ஃபோன் பேசுறது அது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இந்த பட்டன் செல் இருக்கு இல்லையா, அது மூலமாக நம்ம ஃபோன் பண்ணி நம்ம வந்துட்டு பேசிப்போம். நம்மளுடைய உள்ளூருக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்டக்கிட்டோம் இல்லை உள்ளூர் இல்லை வெளியூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா டச் ஃபோன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டச் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா எங்க எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நாம பேச முடியும். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ உலகமே கைக்குள்ளார அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துச்சு. அதே நேரத்தில் ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஊடகம் இருக்கும். அந்த செய்தி ஊடகம் மூலமாக தான் நமக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனே உடனே நம்மளுக்கு வந்து தகவல் வரும். ஆனால் அந்த ஒரே ஒரு செய்தி ஊடகம் மட்டும் இருந்த காலம் போய் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளால் பல தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து வந்துருச்சு. அது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கூட அடுத்த நிமிஷம் நம்ம இந்தியாவில் உட்காந்துட்டு அதுவும் நம்ம சேலத்தில் இருந்துக்கிட்டே நாம் அதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ அந்த ஊடகங்கள் அவங்க வெளியிடக்கூடிய தகவல்கள் நம்ம கைக்குள்ளாரே கிடைச்சிச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு டவுட்டு, இந்த தகவல்கள் எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வு தர மாதிரி இருக்குதா இல்லை ஏதாவது குழப்பங்களை உண்டாக்குற மாதிரி இருக்குதா, நல்ல உண்மையான தகவல்கள் வருதா இல்லை ஏதாவது பொய்யான தகவல்கள் பரவுதா, இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா இல்லை குழப்பங்கள் தருகிறதா, ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறதா இல்லை குழப்பம் தருகிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஏஆர் ஆனந்த் நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
2: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
3: என்னடா பழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் சந்தோஷத்துல ஒரு அடுப்பு தெரியுது.
4: அதெல்லாம் அப்படிதான்டா.
3: ஓஹோ, சரி என்னன்னு நீயே சொல்லிடு.
4: அது ஒண்ணும் இல்ல மச்சான், நாங்க ஒரு 4 பேர் காட்டுக்குள்ள வாக்கிங் போனோமா.
3: அப்புறம்
4: என்ன, ஒரு லைன் முன்னாடி வந்து தபக்கு நின்றுச்சு.
3: லைனா?
4: அதான்டா சிங்கம்.
3: ஐயோ, அப்புறம் என்னாச்சு?
4: அப்புறம் என்னாச்சு, அந்த லயன் என்ன மட்டும் ஒண்ணுமே பண்ணல.
3: அது எப்படிடா?
4: நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பரா இருக்கனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்து

0: போயிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஊடகங்கள் இருக்குது இல்லையா, அது நமக்கு விழிப்புணர்வு தருதா இல்லை குழப்பத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
6: அதாவது ஊடகங்கள்லாம் விழிப்புணர்வு கொடுக்குதா குழப்பத்தை கொடுக்குதான்னு கேக்குறீங்க. குழப்பம் இல்லைங்க, அதாவது என்ன அப்படின்னா ஏமாறவன்றது வரைக்கும் ஏமாற்றத ஏமாற்றிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏமாற்றத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அந்த விழிப்புணர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்து நாம நடக்கணுங்க. உதாரணத்துக்கு என்னங்க அப்படின்னா, இப்ப 1 லட்சம் ரூபா நீங்க போடுங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்றாங்க அப்படின்னு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறத நாம யோசனை பண்ணணும், சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்புறம் சிந்தனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெளிவு வரைக்கும் விழிப்புணர்வை தான் கொடுக்குதுங்க வந்து ஊடகங்கள்லாம். அத நாம வந்து ஏமாந்து விட்டுற முறை தவிர அதன் பேர்ல எந்த தவறும் இல்லைங்க.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர்.
6: ஆமா நம்பி,
5: ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி நன்றி.
5: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை சொன்னார். அதாவது ஏமாறுபவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவன் இருந்துகிட்டு தான் இருப்பான். அதனால் வந்துட்டு அந்த ஊடகங்களில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம உண்மை நம்பி நம்ம வந்துட்டு ஏமாறுறோம், அதுதான் வந்துட்டு தப்பு அப்படிங்கிறது தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க, நம்ம காலையில் எழுந்த உடனே மொபைல் ஃபோனு, சாப்பிடும்போது யூடியூப், பஸ்ஸில் போகும்போது ரீல்ஸு, தூங்குறப்போ டிவி, இப்போ நிறைய விஷயங்களில் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அதை நம்ம கைவிடவே இல்லை, நம்ம வந்துட்டு ஊடகங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அது ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஊடகங்கள் நம்மளை எந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போகுது, நல்ல ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போகுதா இல்லை மனசில் குழப்பத்தை உண்டாக்குதா, அதாவது மனசில் விழிப்புணர்வு கொடுக்குதா இல்லை ஒரு குழப்பத்தை உண்டாக்குதா, தப்பாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை தருகிறதா இல்லை குழப்பங்களை தருகிறதா, ஊடகங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை தருகிறதா இல்லை குழப்பத்தை தருகிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே கேட்கறதுக்கு நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணுங்க. என்ன விஷயம் சத்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஊடக

வேணும் அது ஊடகம் சொல்லுது. ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நாடு முழுக்க தேடி கண்டுபிடிக்க உதவுறது இந்த ஊடகம். ரத்தம் வேணும்னா ஒரு போஸ்ட் போட்டால் போதும் 1000 பேர் வந்துட்டு ரத்தம் கொடுக்கறதுக்காக வருவாங்க, அதுக்கு உதவுறது இந்த ஊடகம். ஒரு விவசாயி புதுசாக ஒரு யோசனை செஞ்சால் உலகமே பார்க்குது, அதுக்கு வந்துட்டு இந்த ஊடகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு மாணவன் சாதனை செஞ்சால் நம்மளுமே வந்துட்டு பெருமைப்படுறோம், அதுக்கு காரணம் இந்த ஊடகம் அந்த மாணவன் செஞ்ச சாதனையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது.

வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வருது, வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. இருட்டில் வழிகாட்டுற சக்தி அதுக்கு இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நிறைய பேருடைய கருத்துக்களாக இருக்குது. கண்டிப்பாக அதுவுமே உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது, அது நமக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டானே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டியே அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக இந்த ஊடகங்கள் பெரிய அளவில் நமக்கு உதவியாக இருக்குது. இதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வரப்போகுது. அடுத்து ஒரு பருவமழை வரப்போகுது அப்படின்னா, அந்த பருவமழை இந்த அளவுக்கு பெய்யப்போகுது, அந்த பருவமழையில் இவ்வளவு தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியறதுனால அதுக்கான போர்க்கால நடவடிக்கைகளுமே நம்மளால் எடுக்க முடியுது. டக்கு டக்குன்னு வந்துட்டு நம்மளால் அந்த நடவடிக்கைகள் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எப்படி சேஃபாக இருந்துக்கணுமோ அதுக்கான விழிப்புணர்வு நம்ம வந்துட்டு எடுத்துக்க முடியுது. அதனால் இந்த ஊடகங்கள் கண்டிப்பாக நமக்கு விழிப்புணர்வு தான் தருது அப்படி மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் இல்லை, இது கண்டிப்பாக குழப்பத்தையுமே தருது, சில பொய்யான தகவல்களுமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது அப்படி மாதிரி இன்னொரு சில பேருமே சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரை மல்லி சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா,

0: ஊடகங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உண்டாக்குதா இல்லை குழப்பத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
1: கண்டிப்பா விழிப்புணர்வு அப்படிங்கறது தான்ப்பா ஏற்படுத்துது. தரமான நிறுவனங்களை நம்ம சூஸ் பண்ணி நம்ம இதுல பயணிச்சோம் அப்படின்னா நிறைய விழிப்புணர்வு தகவல்கள்லாம் தருது. உதாரணத்துக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நம்ம பொறுப்புணர்வா இருக்கணும், எது சரி எது தப்பு அப்படிங்கறது எல்லாம் கொடுக்குது. அப்புறமா புதுசு புதுசா அரசாங்கம் வரக்கூடிய திட்டங்கள், அப்புறமா மருத்துவம் தொடர்பாக, கல்வி தொடர்பாக, விளையாட்டு தொடர்பாக பல்வேறு தகவல்களை உடனுக்குடனே தருது. சோ மக்கள் எல்லாருமே ஊடகங்கள் வந்த உடனே அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் போக்கி எல்லாரும் புத்திசாலிகளாக ஆயிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நிச்சயமா ஊடகம் அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அறியாமையை விளக்கி அறிவு அப்படிங்கறது போக்குது. எனவே ஊடகத்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அறியாமை அப்படிங்கறதும் போக்கிருக்கு. அப்படிங்கறதுனால அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன்.
0: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பரிந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பரிந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக வந்துட்டு ஊடகங்கள் ஒரு விழிப்புணர்வு தரக்கூடியதாக தான் இருக்குது அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பரிந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக உண்மைங்க. ஆனால் அது எந்த விஷயத்தில் வந்துட்டு அடிப்படையாக இருக்குது அப்படின்னா அதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் அடிப்படையாக இருக்குது. ஒரு பொய்யான தகவல்களை பரப்பணும் அப்படின்னு நினச்சாங்களாவும் உங்களுக்கு இந்த ஊடகம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நல்ல தகவல்களை பரப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊடகம் ஒரு கருவியாக தான் இருக்குது. ஆனால் அது பரவக்கூடிய விதம் தான் வந்துட்டு தப்பாக போகுது. ஆனால் அதே ஊடகம் சில நேரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தர் போட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்னொருத்தர் அதுக்கு எதிராக வந்துட்டு பேசுகிற மாதிரியும், யார் உண்மை யார் பொய் நம்மளுக்கு தெரியாத மாதிரி நம்மளை குழப்பி விடுற மாதிரிலாம் வந்துட்டு சில தகவல்கள்லாம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதுவரைக்குமே 2 நிமிஷத்தில் 1000 வீடியோ வந்துட்டு கிடைக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க, வனப்பா வந்துட்டு பிபி ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு கோடீஸ்வரர் மாதிரி வந்துட்டு வாழ்க்கையவே காட்டுறாங்க. ஆனால் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவங்க கூட நான் பின்னாடி வந்துட்டு இப்படி போயிட்டேனே அப்படி மாதிரிலாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு இந்த ஊடகத்தின் மூலமாக வந்துட்டு அடைகிறாங்க. இதுதான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பிளேஸோடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்கிறது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு பத்திரிக்கை படிக்கிறத ஃபோனில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ண மூலமாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா பத்திரிக்கையில் படிக்கிறத விட இப்போ ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறத வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்குது. ஒரு பொய்யான தகவல் வருது அப்படின்னா அதை அப்படியே பார்த்துட்டு சரிபார்க்காம அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அதை அப்படியே வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுறோம். அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக பல பேருக்கு வந்துட்டு இந்த பொய்யான தகவல்கள் போய் சேருது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரீஷேர் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களோட சஜஷன்லையும் வந்துட்டு போய் சேருது. இதனால் ஒரு வதந்தி நிமிஷத்தில் 100,000 பேருக்கு வந்துட்டு போய் சேர்ந்துடுது. இதனால் பார்த்த உடனே வந்துட்டு நம்பவே நம்பாதீங்க, படித்த உடனே பகிராதீங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அதை பகிர்றதோ இல்லை வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதோ வந்துட்டு பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பொய்யான தகவல் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஊரில் ஒருத்தர் தினமும் வந்துட்டு யூடியூப் டாக்டர் வீடியோ அப்படி மாதிரி பார்த்துட்டு தானே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். கடைசியில் டாக்டர் கிட்ட போனப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், எனக்கு என்ன பிரச்சனைன்னு யூடியூப்பில் தினமும் வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்லுது டாக்டர் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், ஏப்பா நான் படிச்சுட்டு எதுக்கு டாக்டர் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னாராம். அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்துக்காக எந்த ஒரு தீர்வை நோக்கி போகணுமோ அந்த தீர்வை நோக்கி போகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு சில ஊடகங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறான ஒரு முடிவுகளை எடுத்துக்கிட்டு சில தவறான வழிகாட்டுதல்களை எடுத்துக்கிட்டு அது மூலமாக போனோம்னா பொய்யான தகவல்களை நம்ப வேண்டியது இருக்கும், பொய்யான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும், பொய்யான விஷயங்களை நம்ம உணர வேண்டியது இருக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால் பார்த்துட்டு அதை வந்து சும்மா படிச்சுட்டு போகாமல் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணுறோம் இல்லை மற்றவங்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா உண்மையான தகவல்கள் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு போய் சேரும். அதனால இந்த ஊடகம் அப்படிங்கிறது ஒரு கருவி தாங்க. இந்த கருவியில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது, நாம எடுக்கிறத பொறுத்து தான். அதுதான் ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா பார்த்துட்டோம் போயிட்டோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் நாம் வந்துட்டு அதுக்கான கரெக்டாக வந்துட்டு எந்த ஒரு சொல்யூஷன் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு நான் இங்கே வந்து கிளம்புறேன். இப்போது அடுத்தது உங்களுக்காக தாய் மாமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து கிளம்புறேன் டாட்டா பாபா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேச வந்துட்டேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படி முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படின்றத, டயாபெட்டிஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த நீரிழிவு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும், வெயிட் லாஸ் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்களும் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கணும்.

கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சுகர் ஃப்ரீ டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி நீரிழிவு பாதித்தவங்க இல்லை சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சுகர் ஃப்ரீ பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சுகர் ஃப்ரீ இல்லாட்டி டயட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் மருத்துவர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எப்போ அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கணும். டயட் பிஸ்கட் அப்படி இருந்தாலுமே அதை நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு நேரம் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ அதுக்கு பதிலாக பிஸ்கட் எடுத்துக்கலாம் அப்படின்னா சும்மா ஒரு ரெண்டு பிஸ்கட் மூணு பிஸ்கட் எடுத்துக்கலாங்க. ஆனால் ஒரு பாக்கெட் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்கட் சாப்பிட்றதும் ஒன்று தான், சாப்பாடு சாப்பிட்றதும் ஒன்று தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சாப்பாடே கூட சாப்பிட்றலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி அது கூட வந்து நம்ம ஒரு காய்கறி மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சர்க்கரை எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டைல் மாறினதுனால அந்த உடற்பருமன் அப்படின்றது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமாக வந்து இருக்கும். அவங்க வந்து அதை கம்மி பண்ணணும்னு நினைக்கும்போது சுகர் வந்து ஸ்வீட்லாம் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் இயற்கை சுவையூட்டிகள் அதை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. ஒயிட் சுகரை தவிர மற்ற சுகர்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அதிகமாக அவங்க எடுத்துக்கிட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். அது வந்து ஒரு டயட் மாதிரி வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம இனிப்புகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். யார் யார் அப்படின்னா, உடல் பருமன் குறைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் டயாபிட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணீர் இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் ஷா.

சாந்தி, நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீ கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மனசை விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி மன ஆரோக்கியம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். சிறப்பு விருந்தினராக கவிதா மேம், மனநல ஆலோசகர் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
5: வணக்கம்ப்பா.
4: மேம் எப்படி இருக்கீங்க?
5: நலமாக இருக்கிறேன்.
4: கண்டிப்பாக மேம், உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம்.
5: மகிழ்ச்சி, எனக்கும் அதே மகிழ்ச்சி.
4: மேம் இன்னைக்கு முதல் கேள்வியா, இந்த மனநலம் மனநலன்னு சொல்றாங்க மேம், அப்படின்னா என்னங்க மேம்?
5: ஸோ மனநலம் அப்படின்றத நம்ம இன்னும் சரியாக சொல்லணும்னா மன உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம், மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நலன் குறித்து பேசும்போது பொதுவாக வந்து எல்லாரும் உடல் நலத்தை குறித்து ஆரோக்கியத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த உடலுக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மனசுன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம சிந்தனை செயல்பாடுகள், நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம், நம்ம உணர்ச்சிகள் என்ன, அதை அடிப்படையை வச்சு தான் நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லா செயல்பாடுகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வகையாக ஒழுக்கமான சமநிலையோடு கையாளுறோமா அப்படின்றது தான் மனநிலை அப்படின்றது உண்டான அடிப்படை கருத்துப்பா.
4: கண்டிப்பாக மேம். மேம் அதே மாதிரி எல்லாருமே வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. உண்மையில் தொடர்பு இருக்காங்க மேம்?
5: கண்டிப்பாக, இது ஒரு சரியான கேள்வி. உடலும் மனதும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மனம் ஆரோக்கியமாக செயல்பட முடியும். அதே மாதிரி மனநலம் சற்று குறைவாக காணப்பட்டாலோ இல்லை அதில் ஏதாவது பின்னடைவு சிக்கல்கள் ஏற்பட்டாலோ அதனுடைய பாதிப்பாக உடல் நலமும் பாதிக்கப்படும். ஸோ மனநலம் உடல் நலம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது. நாம் இதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இதை தான் வந்து ஜெனிவாவில் இருக்க உலக சுகாதார நிலையம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இதை தான் சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் எப்போ வந்து உடல் நலனோடு இருக்கான் அப்படின்னு சொல்லான்னா அவளுடைய மனதும் உடலும் மற்றும் சமுதாய அளவில் எந்த மனிதர் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அவனை முழுமையான ஆரோக்கியமான மனிதனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமே அறிவிச்சிருக்கு.
4: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி போட்டுருந்த ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் நம்ம மனநல ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தூக்கத்தில் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நானே கூட வந்து பேசியிருக்கலாம். எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நைட்டு வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்த தூக்கத்தில் இதுதான் அவ்வளோ விளையாடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சின்ன வயசில் சொன்ன ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துருக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த தூக்கத்தில் பேசுகிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும். வயதானங்க கூட பேசுவாங்க, ஓரளவுக்கு வயசானவங்க கூட தூக்கத்தில் பேசுகிறத. அது ஜென்ரலான ஒரு விஷயம்தான். ஆனால் இது வந்து நம்ம பயப்படக்கூடிய விஷயமா இல்லை சாதாரண விஷயமா அப்படின்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தூக்கத்தில் பேசுகிறது.

ஆனால் தூக்கத்தில் பேசுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு 2-3 செகண்ட் கூட வந்திருக்காதுங்க. அப்படியே 2 வாரத்தை பேசுவோம், அது வந்து நம்ம பெற்றோர்கள் இல்லை உறவினர்கள் யாராவது அப்படி நோட் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிருவோம், ரொம்ப நேரம்லாம் வந்து பேச மாட்டோம். ஆனால் ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எப்போ வரும் அப்படின்னா, அந்த தூக்கத்தில் பேசுறது அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருந்தால் அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், அதாவது கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தூக்கத்தில் ரொம்ப சத்தமாக கத்துறாங்க, பயந்து அழுகுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அதற்கான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தூக்கத்தில் பேசுறது மட்டுமே இல்லாமல் தூக்கத்தில் நடக்கிற ஒரு பழக்கம் வந்துருக்குது, அதே மாதிரி பகல் நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து மனநல மருத்துவர் அணுகி ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நார்மலாக வந்து எப்பயும் போல் சும்மா ஒரு 2-3 வாரத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா நைட்டுமே வந்து அந்த மாதிரி வந்து பேசுவாங்க, அதை வந்து விடிஞ்சவங்க கிட்ட கேட்டால் என்னன்னு கூட தெரியாது. ஐயோ நமக்கே கூட நைட்டில் நம்ம வந்து 2-3 வாரத்தை பேசணும் அப்படின்னா கூட காலையில் அது நமக்கு ஞாபகத்திலே வந்துருக்காது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டிருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்னோட கனவு என்னன்னா பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
1: ஆசைகள் கனவாவதும் கனவு லட்சியமாவதும் லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
2: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து மானு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி இந்த உடல் வலி இருக்கு இல்லைங்களா, அதிகமாக வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற சமயத்தில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கை கால்கள்லாம் வலிக்கும், அதற்கு ஏதாவது வைத்திய முறைகள் இருக்குதாங்க பாட்டி, அதற்கு ஏதாவது மூலிகைகள்லாம் இருக்கா, அந்த ஒரு டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களா?
5: இப்போ அப்போலாம் வந்து இந்த எதோ தலைங்க பறிச்சுட்டு வந்து எல்லாம் வச்சு அரைச்சி அதெல்லாம் மேலே பூச்சுவாங்க. இப்போ வந்து அந்த அதெல்லாம் ஆறுத பண்ணுறேன். இப்போலாம் அமரதாஞ்சலம் அது இது ரெண்டு தடவை வராங்க கால் கைக்கெல்லாம், கால் நோதும் கை நோதும் தான், அதைத்தான் இப்போலாம் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னமோ தலை, எங்கள் அம்மா 10 தலை பிச்சுட்டு வருங்கன்னு நல்லா வச்சு அம்மியில் அரைக்கும், அரைச்சி அதை குளிச்சுனா எங்களுக்கு காய்ச்சல் நல்லா போயிருந்தாங்க. அப்போ அந்த தலையே எனக்கு இப்போ ஞாபகம் வரமாட்டேங்குது.
4: கண்டிப்பாங்க பாட்டி. மானு பாட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தலை இல்லையும் 10 தலை அவங்களுடைய அம்மா வந்து பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிப்பாங்கலாம், காய்ச்சல் வந்து சரியாயிருமா. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒரு தலையெல்லாம் ஞாபகத்தில் வந்து இல்லை, இன்றைக்கெல்லாம் வந்து யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது ரொம்ப நன்றிங்க பாட்டி. பாட்டி தொடர்ச்சியா இப்போ சளி இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க பாட்டி?
5: இனிப்பு தூங்கக்கூடாதுப்பா, புளி தூங்கக்கூடாது, காரம் தங்கலாம், காரம் தின்னா அந்த சளி முறியும்பாங்க. அப்போ இனிப்பும் புளியும் தங்கக்கூடாது, சளி பிடிச்சா அது ரெண்டு தான் தங்கக்கூடாது, மீதெல்லாம் தங்கலாம்ப்டா. அப்போலாம் காய்ச்சல் வந்துட்டாப்பா கரும்பு தும்பாங்க, அந்த சயலம் போய் இறங்குச்சுன்னா காய்ச்சல் நல்லா போயிருப்பாங்க.
4: சரிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மானு பாட்டி முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போலாம் வந்து கரும்பு சாப்பிட்டாலே காய்ச்சல் நல்லா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இந்த ஒரு தகவல் வந்து நீங்களாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம நிலையை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோ.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. தலை அதற்கப்புறம் கழுத்து புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சில அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்துங்க. குறிப்பாக வாய், தொண்டை, குரல் வளையம், அதுக்கப்புறம் மூக்கு, சைனஸ் போன்ற பகுதிகளை பாதிக்கக்கூடியது தான் தலை, அதற்கப்புறம் கழுத்து புற்றுநோய். இதை ஆரம்பத்திலே கண்டறியிறது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக வந்து குணப்படுத்த முடியுங்க. ஆனாலும் சிலர் பார்த்திங்க அப்படின்னா இதோட அறிகுறிகளை சாதாரணமாக வந்து எடுத்துப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இதற்கு ஆரம்பகட்ட அறிகுறி அப்படின்னா சளி, இருமல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது பெரும்பாலும் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சளி காய்ச்சல் சமயத்தில் தொண்டை வலி ஏற்படுறதும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு 2 வாரங்கள் அதிகமாக இந்த தொண்டை வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நம்மளுடைய குரல் வந்து திடீர்னு வந்து கரகரப்பாக மாறுது, ஒரு 2 வாரங்களுக்கு மேலே அது நீடிக்குது அப்படின்னாலும் அதுவுமே தொண்டை அல்லது குரல் வளைய புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு, இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இது ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாட்கள் இருக்குது

அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படின்னா அது வந்து நார்மல். ஆனால் ஒரு இரண்டு வாரங்கள் பக்கமாக அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இது வந்து தொண்டை இல்லாட்டி உணவு குழாய் புற்றுநோயோட அறிகுறியாக வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காதுகளில் எந்த தொற்றும் இல்லை, ஆனால் தொடர்ந்து வந்து காது வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அறிகுறியாக வந்துருக்கலாங்க. தொண்டை வலியோடு சேர்ந்து காதோட ஒரு பக்கத்தில் ஒரு ரொம்ப கடுமையான வலி இருக்குது அப்படின்னா அது தொண்டை புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக வந்துருக்கலாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியில் இல்லை தாடைக்கு கீழே காதுக்கு அருகில் ஏதாவது ஒரு புதிய கட்டி அல்லது வீக்கம் வந்து இருந்தது அப்படின்னா அது வலிக்காமல் இருந்தால் கூட நம்ம வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. சாதாரண தொற்றுகளால் வரக்கூடிய வீக்கம் சில நாட்களில் வந்து மறைஞ்சிரும், ஆனால் புற்றுநோய் கட்டிகள் மறையாமல் அப்படியே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நாம் காட்டின அன்புக்கும் நாம் செஞ்ச தியாகத்துக்கும் மதிப்பு அப்படின்றது கிடைக்கல, அதுக்கான தகுதியான ஆள் நம்ம இல்லை அப்படின்னு தெரியும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுடைய மனநிலையாக இருக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, அங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைமில் வந்து ஒரு எதிர்பாராத ஏமாற்றங்கள் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் உதவி செஞ்சிருப்போம். ஆனா அவங்க நம்மள புரிஞ்சுக்காம காயப்படுத்தும் போது நாம ஏன் இவங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம், ஆனா அவங்க பாருங்க திருப்பி நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். நாம பண்ணது எல்லாத்துக்குமே இதுதான் பரிசா அப்படின்ற ஒரு வழியை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்மளோட மனசு ரொம்பவே வந்து உடஞ்சு போக ஆரம்பிச்சிடும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து இது கடந்து வர ஒரு விஷயம் தான். ஆனால்

இது பெண்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பாருங்களேன், ரொம்பவே ஆழமானதா இருக்க ஆரம்பிக்கும். தன்னோட முழு வாழ்க்கையும், பெண்களுடைய முழு வாழ்க்கையும் வந்து, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆசைகளையுமே வந்து குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். ஆனா ஏதாவது ஒரு சின்ன சண்டையிலேயோ இல்ல ஏதாவது ஒரு கோபத்திலேயோ வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்து பெருசா என்ன செஞ்சிட்டீங்க, நீ இந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட ஆரம்பிச்சிடும். அப்படி இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் பெண்கள் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். இந்த அவமானத்தையும் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து, நான் இதுக்கு ஏற்ற ஆள் கிடையாது, நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள தோணினாலும் வெளியில அவங்க வந்து காட்டிக்க முடியாத எண்ணம் அப்படின்றது பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உழைப்பையும், அதாவது உங்களுடைய முழு உழைப்பையும் அன்பையும் கொட்டி கொடுத்த பிறகும் கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னும் போது, அந்த உழைப்புக்கு, அதாவது நீங்க செஞ்ச உழைப்புக்கு நீங்க டிசர்வா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணும் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. ஸோ இப்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா, 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில அலைசலேச நிகழ்ச்சியில பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 பாடல் நேயர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து அலைசலேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனும் பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: தடைகளை உடைச்சி முன்னேறும் போதுதான் ஒரு பெண்ணினுடைய உண்மையான பலம் என்ன அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில பல சவால்கள் இருந்திருக்கு, அந்த சவால்கள் எல்லாத்தையுமே வெற்றிக்கான ஆயுதமா மாத்தி பெண்கள் இன்னைக்கு இந்த தேசத்தையே வந்து பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெண் நம்மளுடைய தேசத்தையே வந்து பெருமைப்பட வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. சர்வதேச வந்து சாதிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு எளிதான விஷயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. கடுமையான உடல் உழைப்பா இருக்கட்டும், அசாத்திய வேகம், அதுக்கப்புறம் நொடிப்பொழுதுல வந்து எதிராளினுடைய உத்திகளை கணிக்கக்கூடிய வகையில வந்து மன வலிமை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும். இந்த துறைக்குதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா கராத்தே விளையாட்டினுடைய தாயகமா கருதப்படக்கூடிய ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து உலகத்தர வாய்ந்த சாம்பியன்கள் எல்லாமே இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய சொந்த உத்திகளையே பயன்படுத்தி அவங்களை வீழ்த்தறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்றது கிடையவே கிடையாது. எந்த ஒரு வீரருக்குமே இந்த விஷயம் ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையான சர்வதேச போட்டி சூழலையும் அழுத்தங்களையும் எதிர்கொண்டுதான் வந்து அலிஷா சௌத்ரி வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. அனைத்து சவால்களையும் அவங்களுடைய அசாத்தியமான திறமையால தகர்த்து இந்தோனேசியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய 22வது AKF சீனியர் ஆசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில அலிஷா சௌத்ரி வந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கான 55 கிலோ பிரிவுல வந்து களம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டியில இறுதி வரைக்குமே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறுதி போட்டியில வந்து ஜப்பானுடைய முன்னணி வீராங்கனையா இருக்கக்கூடிய ஆண்களுக்கானது மட்டும்தான் அப்படின்றத எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களால முடியும், உங்களுக்கு கத்துக்கணும்னு தோண ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ஒரு விளையாட்டையும் எந்த ஒரு தற்காப்பு கலையும் கத்துக்கிட்டு அது உலகரங்கல நீங்க அந்த ஸ்டேஜில் நின்று ஒரு புதிய வரலாறு படைக்க முடியும் அலிஷா சௌத்ரி மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நான் லேச லேச நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சாதனை பெண் யாரு அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. ஸோ அவங்களுடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியில அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு நேரில் கேரடுவாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னடா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் சந்தோஷத்துல ஒரு அதுப்பு தெரியுது.
1: அதெல்லாம் அப்படிதான்டா.
0: ஓஹோ, சரி என்னன்னு நீயே சொல்லிடு.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், நாங்க ஒரு நாலு பேர் காட்டுக்குள்ள வாக்கிங் போனோமா,
0: அப்புறம்
2: என்ன, ஒரு லைன் முன்னாடி வந்து தபக்கு நின்றுச்சு.
0: லைனா?
2: அதான்டா சிங்கம்.
0: ஐயோ, அப்புறம் என்னாச்சு?
2: அப்புறம் என்னாச்சு, அந்த லயன் என்ன மட்டும் ஒண்ணுமே பண்ணல.
0: அது எப்படிரா?
2: நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பரா இருக்கனே.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhangaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: பெண்களுடைய உடம்புல நார்ச்சத்து இல்லாம இருந்தா என்ன ஆகும், அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. நார்ச்சத்து அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் தான் வந்து நார்ச்சத்து அப்படின்னுவோம். ஆனா நாம என்ன செய்யறோம், பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசி சாதத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறோம், மைதா அப்படின்னு ஒண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அதுல நாரே இல்லாத மாதிரி இருக்கு ஆரம்பிக்குது. இதுதான் உணவுகளை நம்ம வந்து டயட் அப்படின்னு நினைச்சு எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு டயட் அப்படின்ற பேர்ல வந்து பல பெண்கள் யதார்த்தமா ஒரு மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். குடல்ல நார்ச்சத்து இல்லாத போது கழிவுகள் வெளியேறாம அப்படியே தங்கிட ஆரம்பிக்கும். உடம்புல நச்சுக்கள் அதிகமாகி முகத்துல பருக்கள் வர்றதுக்கு காரணமா அமைய ஆரம்பிக்குது. அதனால உங்களுடைய முகத்துல முகப்பரு வருது அப்படின் போது அதுக்கு ஒரு காரணமா நார்ச்சத்து உங்களுக்கு குறைவா இருக்கிறது
2: வராம தடுக்கவும்
1: இது ரொம்ப முக்கியமா வந்து உதவ ஆரம்பிக்குது. அப்போ நார்ச்சத்து அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்காக நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு, கொய்யா பழம், வெண்டக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் இருக்க ஆரம்பிக்குது. குறிப்பா அந்த தட்டப்பயிரில் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தட்டப்பயிரில் எக்கச்சக்கமான நார்ச்சத்து அப்படின்றது யதார்த்தமா ஒளிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துக்க ஆரம்பிங்க. மதிய உணவோட ஒரு கப் காய்கறி பொரியல் அப்படி இல்லைன்னா கீரைகள் சேர்த்து சாப்பிடுறது அப்படின்றது பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்க ஆரம்பிக்கும். பல பேர் வந்து பொரியல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே இப்போல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்துலலாம் வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் அப்பளம் இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ ரசம் மட்டும் வச்சுட்டு அந்த ரசத்துக்கு வந்து வெறும் ஊறுகாய் தொட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்க ஆரம்பிக்குது. இந்த பொரியல் அப்பளம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்றது, ரசத்துக்கு சாம்பாருக்கு ஏதாவது பொரியல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் குடல் சுத்தமாக இருந்தால் உங்கள் உடம்பையும் அதாவது உங்கள் உடம்போட எடையும் வந்து ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும், உடலோட எடையுமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாமா பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணாமா பகுதியில பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான். சோ பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழப்பாடியில ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஷியனா இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, அதையும் தாண்டி இப்போ புக்கே ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் பொன்மணி அக்கா. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியாங்க
6: அதுதான். என்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பொண்ணோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு டைம் வந்து அவன் ஒய்ஃபை நாங்கள் பார்த்தோம் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் அது பிரச்சனை கிடையாது, விட்டுருவாங்க. அதுவே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதால் இஷ்யூ வரும். ஸோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது அந்த இடத்துல யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதால் ஒரு இஷ்யூ வந்துட்டு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை டவுன் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் பர்சன்ஸ் வந்து எடுக்கிற ஒரு ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் பற்றி தான் பேசுவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் பேசுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி பேசிடுவாங்க அப்படின்னே நிறைய பேர் வெளியே வராமல் இருக்காங்க. நம்ம போனால் ஏதோ சொல்லிடுவாங்களோ, நம்ம அங்கே போனால் ஏதோ சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி.
5: ஓகேக்கா, இதை கடந்து பெண்கள் வரணும் அப்படின்னா எப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்னா?
6: எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஒன்றே ஒன்று, செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை பிடிச்சிட்டு அது மட்டும் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது. அதனால் அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
5: செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களால் முடியும், உங்களால் வெளியில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது, உங்களால் உங்களை நீங்கள் நம்ப முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணுமே வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கேரக்டர் அசஸ்னேஷன் அப்படின்றத ஒன்று இருக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே வந்து அப்படி இருக்குது அப்படின்போது பெண்கள் வந்து வெளியில் வர முடியாத சூழலில் இருக்கீங்க அப்படின்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் காதலை வாங்கிக்காம உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ பெண்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யும். அந்த சவால்களை கடந்து வரணும் அப்படின்னா நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் முடியும் அப்படின்றத நானுமே சொல்லிப்பேன். தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பொன்மணி அக்காட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க

0: நிகழ்ச்சியில் நம்ம பகுதியில் நம்ம கூட பொன்மணி அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழப்பாடியில் வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்டா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இப்போ ஃப்ளவர் மேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். பொன்மணி அக்கா, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெண்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது ஆரம்பத்திலேருந்தே இருக்கு, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து அதை செலவிட ஆரம்பிச்சிங்க, அது மூலியமாக வந்து ஒரு ஷாப் வைக்க ஆரம்பிச்சு அந்த ஷாப்புக்கு செலவு பண்ணி அதுலேருந்து அடுத்தடுத்த ஷாப்பில் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, பெண்கள் கிட்ட திறமை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது, அவங்களால வெளியில் வர முடியாமல் இருக்காங்க அப்படின்போது அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும்க்கா?
1: ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்த உடனே நான் வந்து இந்த மாதிரி பியூட்டிஷியன் ஆகிறேன், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன், எனக்கு ஒரு 2 lakhs கொடுங்க, 3 lakhs கொடுங்கன்னு நம்ம வீட்டில் போய் கேட்டோம்னா கண்டிப்பாக யாருமே அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபேமிலிக்கோ இல்லை ஹஸ்பண்ட்கோ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தோணணும், ஓகே இவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா இவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு அதுக்கான எஃபர்ட்டாச்சும் போட செய்வாங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணனா அவங்க ஒத்துப்பாங்கன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ ப்ரூவ் பண்ணனா தானாகவே ஓகே கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும். நிறைய விஷயத்த வந்துட்டு லேடிஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அமௌண்ட் இவ்வளோ இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு கண்டிப்பாக கிடையாது. எந்த அமௌண்ட்டுமே ஸ்பெண்ட் பண்ணாமையும் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ அதனால அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோன்னு எதிர்பார்க்குறத விட்டுட்டு நம்ம ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னாவே தானே எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணால் நல்லா பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி.
0: நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்றத எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தான் தெரிய ஆரம்பிக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாருக்குமே தெரியாது. என் மருமகளா, என்னோட மனைவியா, அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க, வேலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு திறமை இருந்தது, அந்த திறமையை நீங்க ஒழிச்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது என்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. நிஜமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வந்து சோசியல் மீடியால எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திறமைகளை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க சொல்ல ஆரம்பிச்சு அதை பிசினஸா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத நான் வந்து எல்லாருக்காகவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். ஸோ ரொம்பவே நன்றிக்கா பொன்மணி அக்கா இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே நன்றி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக செமையான சூப்பரான டெலகிராம் ஏஐ பாட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ பாட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து நிறைய கடைக்கு

போய் ஏறி இறங்கி ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்க்குறீங்க, இன்டர்நெட்லலாம் தேடுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பரான ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது, நல்ல மொபைல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த டெலகிராம் பாட்டை ட்ரை பண்ணலாம். டெலகிராமில் நிறைய வகையான பாட் இருக்குது, அதில் நம்ம நல்லதாக இருக்க ஒரு சில பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கோம். அப்படி நான் தேடுறப்ப எனக்கு கிடைச்சது தான் டெலகிராமில் ஏஐ ஃபோன் ஃபைண்டர். இந்த ஏஐ ஃபோன் ஃபைண்டர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட பட்ஜெட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் கொண்டு வந்து கொடுக்கும். இன்னொரு டைம் பேர் சொல்கிறேன், ஏஐ ஃபோன், ஏஐ PHONEFINDER, ஏஐ ஃபோன் ஃபைண்டர் தான் இந்த பாட்டோட பெயர். இந்த பாட் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணோம். நீங்கள் ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும், 30,000 இருக்கணும், இல்லை 40,000 இருக்கணும், இல்லை 20,000 இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீசெட் மாதிரி வந்துடும். ஒரு கேம் விளாட்ற மாதிரி, நல்ல கேம் விளாட்ற மாதிரி ஒரு 30,000 ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஒரு நல்ல கேமரா இருக்கிற மாதிரி ஒரு 40,000 இருக்க ஃபோனு, இல்லை கேமும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா ஸ்பீடாக சார்ஜும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை நல்ல ஒரு ஸ்பெக்கோட எனக்கு கேம்லாம் வேண்டாம், ஆஃபீஸ் பர்பஸ்க்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கே ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து 10,000 எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை, 10,000 ஒரு நல்ல ஃபோனாக காட்டுங்க அப்படின்னா கூட இந்த ஏஐ பாட் வந்து உங்களுக்கு ஃபோன் சஜஸ்ட் பண்ணும். இந்த ஃபோன்லாம் வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கையுமே இது ஷேர் பண்ணிவிடும், நீங்கள் அதை தொட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராண்டு, அதோட தற்போதைய விலை எவ்வளோ இருக்குது, அதோட ரேட்டிங் எவ்வளோ, ரேட்டிங் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, அதோட பேசிக்கான ஸ்பெக்ஸ், இப்போ ரேமு, இன்டர்னல் ஸ்டோரேஜ், இல்லைனா கேமரா குவாலிட்டி, இந்த மாதிரி பேசிக்கான ஸ்பெக்ஸ் உங்களுக்கு காட்டிடும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. இந்த பாட்டு கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அதையும் தீமை அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது.

0: 并不难搞。
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவன்.

0: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
1: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
0: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
1: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
0: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
1: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
0: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும், அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா, பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு 2050 இல்லை 2100 ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், அதுவுமே வந்து 1 வருஷம் வாரண்டியோட கொஞ்சம் ஃபியூச்சர்ஸோடு வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வாட்சை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற வாட்சோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ். ரெட்மி நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய வாட்ச் 5 ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் காலிங் வசதி கொண்ட ஒரு சூப்பரான வாட்சை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. சரி, இந்த வாட்சில் அப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் திவாகர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த வாட்சில் வந்து 3 மைக்கு கொடுத்துருக்காங்க வித் என்வாய்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனோட. இந்த 3 மைக்கை யூஸ் பண்ணி இந்த நாய்ஸ் கேன்சலேஷனையும் பயன்படுத்தி ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டி வச்சு நீங்கள் நல்லா இதில் ஃபோன் பேசிக்கலாம். இதில் வந்து அந்த மைக் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அவுட்டோரில் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல சவுண்டு கெப்பாசிட்டி கொண்ட இந்த மைக்கை வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் பேசுகிறத நல்லா கேப்சர் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பும். அதை தாண்டி இந்த வாட்சில் வந்து அட்வான்ஸ் ஹெல்த் மானிட்டரிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது மூலிமா நீங்கள் டீட்டெயில்டு ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், ஹார்ட் ரேட் பண்ணிக்கலாம், SPO2, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கிங்கு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாட்ச் மூலியமாகவே பண்ணிக்க முடியும். அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து ஒரு பெரிய HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, மோல்ட் டிஸ்பிளே கிடையாது, HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் டேப் பண்ணால் வேக்கப் ஆகிறது, அதே நீங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு அந்த ஸ்க்ரீனை மூட்டினீங்கன்னா ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் கை தூக்குனா வந்து ஸ்க்ரீன் திரும்ப டிஸ்பிளே ஓப்பன் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, 140 ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது இல்லாமல் இந்த வாட்சோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரக்டு மாதிரியான நல்ல பாடி கொடுத்து, அவுட்டர் பாடி கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதில் IPX8 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட தற்போதைய விலை 2049 அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இந்த வாட்சோட பெயர் Redmi Watch 5 Active அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, இப்போ அதனைத் தொடர்ந்து ஒரு சமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புகிற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணியும் கூட சொல்லலாம் இதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து டெக்ரோ நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இணைஞ்சிருக்காரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி எப்படிலாம் சேஃபாக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா பாலகவி? இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை யூடியூப்லேயும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது என்னென்னா, நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து கூகுள் எடுக்காமல் இருக்கும், உங்களோட டேட்டாஸ்லாம் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்தந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நம்ம ஃபோன்லேருந்து கூகுள் ஒரு சில டேட்டாஸ் எடுக்குதா? அது எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்மளால் தடுக்க முடியுமா முடியாதா? அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா?
1: கண்டிப்பாக. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லாம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே போகும். அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஆடுன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு காலம் இருக்கும். நீங்கள் இல்லைன்னா கூட கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய ஆடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். உங்களால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட ஆட் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. அந்த ஆட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது.
0: ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க பாலகவி. எப்படி பார்த்தாலும் நம்மளால் அதை டேர்ன் ஆஃபே பண்ண முடியாது, ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்களே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா கூட, கூகுள்னு இல்லாமல் வேறு ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா கூட, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரியே அந்த ஆப்புக்கு நீங்கள் பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்மிஷன்லாம் உண்மையாலுமே தேவைப்படுதா, இந்த ஆப்புக்கு உண்மையாலுமே அது தேவையா, இதை நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பர்மிஷன்ஸ் அலோவ் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். இது ரொம்பவே சேஃபானதும் கூட. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ நம்ம கூட ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி பாலகவி. மக்களே இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான சமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்த திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆப்பிள் கம்பெனியில இருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு போன் ஒன்று வாங்குறீங்க. அப்படி செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு போன் வாங்குறப்ப அதுல என்னென்ன விஷயம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியாது. இதுவே ஆண்ட்ராய்ட் போனா இருந்தா அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த ஆப்பை போட்டு நம்ம ஸ்கிரீன்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஸ்பீக்கர் ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறது அந்த ஆப் மூலமா செக் பண்ணிக்கலாம். ஆனா ஐபோன்ல எப்படி அதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஃபியூச்சர் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்குற ஐபோன் என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதுல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனை ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து சார்ஜ் போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டு ஆப்பிள் லோகோ ஒன்று வரும். ஆப்பிள் லோகோ வந்ததுக்கு அப்புறம் டயக்னோஸ்டிக் அண்ட் ரிப்பேர் சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மொபைல் ரிசோர்ஸ் இன்ஸ்பெக்டரு, ஆடியோஸு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, மல்டி டச்சு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி, கேமரா, இமேஜ் குவாலிட்டி, இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது அங்கே கீழே இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று டச் பண்ணி நீங்களே வந்து மேனுவலாக செக் பண்ணிக்கலாம், இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது. அதை வச்சு அந்த ஃபோனில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இதில் நீங்கள் அதை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறப்ப அது செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் மார்க் காட்டும். எது எதுக்கெல்லாம் டிக் மார்க் காட்டலையோ அது அதெல்லாம் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கணும் அந்த ஃபோனுக்கு தான் அதை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோனு கூட நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபோனில் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இதுக்காக நான் சர்வீஸ் சென்டர்லாம் கொண்டு போகணுமா இல்லை ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா டன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகி மொபைல் ஸ்டார்ட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை எப்பயாவது ஒரு டைம் பண்ணி பார்க்கறதுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுது ஆகலை அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டெக் குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் 107.8 வாட்ஸ்அப் நம்பரான 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்களை தெளிவாக போட்டு ஊர் பேர் உங்கள் பேரோட சேர்த்து அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்மளோட லைஃப்ல எப்பயாவது ஒரு டைம் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணிருப்போம். என்னன்னு தானே கேக்குறீங்க. யாருக்காவது ஒரு டைம் ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறது. இப்போ நான் எதுக்கு இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வாழ்க்கையிலே நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்டான அட்வைஸ்னா எதை சொல்வீங்க, யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070778 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போலங்க, இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. நிறைய பேர்லாம் வந்துட்டு என்னது அப்படி நடந்துச்சா, என்னது இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நம்மளை சுற்றி செம்ம பேசுபொருளாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவில் நாம் ஒரு 10-15 வீடியோ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முக்காவாசி ஒரு 10 வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 7-8 வீடியோ இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் வந்து வரும். இங்கே பாருங்களேன், இந்த கடையில் சாப்பாடு நல்லா இருந்தது, அங்கே பாருங்களேன் அந்த கடையில் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூலாம் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. நாமளும் நிறைய பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இப்போது அந்த ஃபுட் ரிவ்யூஸ் மட்டுமே பண்ணுறாங்கல்ல சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு அறிவுரையை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவுரையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலுக்குலாம் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்கள அப்படி பண்ணும்போது FSSAI அவங்க அப்ரூவ் பண்ண கடைகளில் மட்டுமே போய் ஃபுட் ரிவ்யூலாம் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவுரையை கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்படி அப்படின்னா, இந்த மாதிரி கடையோட அந்த வெளி அப்பியரன்ஸும் பார்த்து மட்டுமே வந்து உள்ளே போவாதீங்க. அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்கா, அப்படி நல்லா இருக்கிற சாப்பாடு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணுறாங்களா, அது மக்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ வந்து போடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை வந்து அறிவுரைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபுட் ரிவ்யூஸ் நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அவங்களோட எபினேவிஸோட பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங்கு, அதுக்கப்புறமா ஜாரு முரளியோட வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு வந்துருங்க, நாம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கிராமத்துல பல தலைமுறையா யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான்.

0: சொல்லிட்டு ஒரு பார்வையாளரா அங்கிருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க. அந்த நாவலை வந்து படிக்கும்போது கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
3: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாரு.
5: என்ன மிஸ் அது?
0: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: தேவி மிஸ், அவன் என்ன எழுதியிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எ பர்சன் பார்ன் இன் எ கார் அண்ட் டை அவுட்சைட் இஸ் கால்ட் கார்பன் டை ஆக்சைடு.
5: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
0: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க லைஃப் டைம்ல மற்றவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்டான அட்வைஸ்னா என்ன? அது என்ன அட்வைஸ், யாருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787700107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு கேள்விக்கு நம்ம கூட கால் பண்ணி தாதகா பாட்டிலிருந்து ருக்மணி பாட்டி, அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அந்த ஒரு பெஸ்டான அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அட்வைஸை நான் கடனே வாங்கிட்டேன். பட் இந்த அட்வைஸ் நான் கண்டிப்பாக வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கடனே வந்து வாங்கிட்டேன். ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? என்னன்னா, இந்த ஒரு அட்வைஸை ருக்மணி பாட்டிக்கு அவங்க அப்பா தான் வந்து சின்ன வயசில் கொடுத்துருக்காரு. இதை வந்துட்டு ருக்மணி பாட்டி தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க. என்ன அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகுமா, பண்ண முடியுமா, கடைசி வரைக்கும் நம்மளால் அதில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் உங்களால் முடியல, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின் வாங்காதீங்க, முன் வச்சக்கால பின் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா முயற்சி தான் திருவினையாக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி இதை தான் வந்து அட்வைஸாக வந்து கொடுப்பாங்களா. ஸோ இதை நம்மக்கிட்ட அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, கேட்கவே அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் அவ்வளோ அழகாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இப்போது எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெக்னாலஜியாக பயங்கர பூமில் போயிட்டுருக்கு. என்னங்கடா ஏஐ கடைசியில் இதுலேயும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமான பேச பொருள் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நமக்கே தெரியும் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயங்கர பூமில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியுங்க. இதனாலியில் மெட்டா நிறுவனம் இருக்காங்களே, அவங்க ஏஐ ஸ்மார்ட் கிளாஸ் அதாவது ஸ்மார்ட் கண்ணாடியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த கண்ணாடியில் கேமரா இருக்குது, மியூசிக் வசதி இருக்குது, இன்னும் ஒரு சில ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் அந்த கிளாஸில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸர்ஃபுல்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சொன்னியே அதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இதோட ரேட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுற்றிச்சு. இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 28,300 ரூபா. என்னது ஒரு கண்ணாடி 28,300 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.
6: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னடா பழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் சந்தோஷத்துல ஒரு அதுப்பு தெரியுது.
1: அதெல்லாம் அப்படிதான்டா.
0: ஓஹோ, சரி என்னன்னு நீயே சொல்லிடு.
2: அது ஒன்றும் இல்லை மச்சான், நாங்கள் ஒரு நாலு பேர் காட்டுக்குள்ளே வாக்கிங் போனோமா.
0: அப்புறம்
2: அப்புறம் என்ன, ஒரு லைன் முன்னாடி வந்து தபக்கு நின்றுச்சு.
0: லைனா?
2: அதான்டா சிங்கம்.
0: ஐயோ, அப்புறம் என்னாச்சு?
2: அப்புறம் என்னாச்சு, அந்த லயன் என்ன மட்டும் ஒன்றுமே பண்ணலை.
0: அது எப்படிரா?
2: நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பராக இருக்கனே.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9425-92160.
4: Is that MJ? Yeah?

தானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் தான் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கேன். லாஸ்ட்டாக ருக்மணி பாட்டி ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண் கண்ட தெய்வங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டரை சொல்லுவாங்க, செகண்டு கண்டிப்பாக நிறைய பேர் டிரைவர் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டிரைவர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க நம்மளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபாக கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலும் இதுதான் வந்து உண்மை. கண் கண்ட தெய்வம் அப்படின்னா டிரைவரும் கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ நான் இதுக்கு டிரைவரை பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு டிரைவரானா ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவர் பண்ண விஷயத்தினால 40 மேற்பட்ட பேசஞ்சர்ஸோட உயிரை அவர் காப்பாற்றியிருக்காரு அப்படின்னே வந்து சொன்னாங்க. சுட சுட இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அடிச்சு பிடிச்சி அப்படியே ஓடி வந்திருக்கேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஒரு பிரைவேட் பஸ் டிரைவராக இருக்கிற ஒரு ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் எப்பயும் போல் ட்ரிப்புக்கு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக பஸ்ஸில் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. இதை நோட் பண்ண டிரைவர் அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைவேட் பஸ்ஸு காலையில் பீக் டைமு பைபாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். அப்படி மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் 40 உள்ளே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே சாமர்த்தியமாக பஸ்ஸை நிறுத்தி எல்லாத்தையும் சேஃபாக இறக்கி விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே வந்துட்டு சல்யூட்னா அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து இருந்தது. கண்டிப்பாக வியப்பாக இருந்தது கேட்கும் போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துட்டுங்க. தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஹெல்ப்.
1: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
2: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
3: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
2: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
3: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக இருந்தது, நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும்ல, அதை பற்றி பேசணும். இப்போது இதை தாண்டி நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இணைஞ்சிருக்கிறாருங்க. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம சிவா பிரதர் தான். இவர் தென்காசியில் அந்த ஊரோட அழகு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஹிட்டன் ஸ்பாட்ஸ்லாம் வந்துருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணி போட்டுட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தென்காசியில் ஷூட்டிங்லாம் நிறைய எடுப்பாங்களே, அந்த மாதிரி ஷூட்டிங் பத்தின அப்டேட்ஸ், ஷூட்டிங் எடுத்த இடங்கள், இந்தந்த இடத்தங்கள்லாம் படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கிறாரு நம்ம சிவா பிரதர். ஸோ இன்றைக்குமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்ன விஷயங்களாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தான் உள்ளே வந்தீங்க. இந்த ஒரு ஃபீல்டில், அதாவது பிடிச்ச ஃபீல்டிலிருந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூலாம் எடுக்கும்போது, காஸ்ட்லாம் வரும்போது எப்படி பிரதர் ஃபீல் ஆனிச்சு, அந்த ஒரு மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
7: அந்த ஃபீல் வேற லெவலுக்காக நான் யூடியூப் தான் முழுக்க முழுக்க நம்பிட்டு இருந்தேன். யூடியூப்ல இருந்து மட்டும்தான் நம்ம ரெவன்யூ எடுக்கணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எனக்கு யூடியூப் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்தது. ஆனா ஒரு சேனல் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, ஆனா அது டக்குனு ஹேக் ஆகி அது போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஆனா யூடியூப்ல இது வரைக்கும் ரெவன்யூ எடுக்கல. ஆனா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த ப்ரொமோஷன் மூலமா இன்கம் 10 times எடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ நான் இதான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன். அது எனக்கு வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலம் கிடைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
3: கண்டிப்பா போனோம். சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு ஹாப்பியா வந்து சொன்னார்ல, எல்லா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பெருசா வியூஸ் வந்து போயிருக்காது, சேனலுக்கு ரீச் வந்து கிடைச்சிருக்காது, இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியா வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 4000 கிடைச்சாலும் சரி, 3000 கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா 10,000 எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சாலும் சரி, அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தெரியும். என்னதான் நம்ம பிடிக்காத ஜாப்ல 1000 லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும், பிடிச்ச ஜாப்ல ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதில் இருக்கிற அதில் கிடைக்கிற ஃபீலிங்கே வந்து வேற லெவலுங்க. அதை தான் நம்ம சிவா பிரதர் வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சிவா பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
8: Let's gear up, reporting, dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. It's so lit, it's them on the beat, bringing my heat. It's getting hard, get you proud. Follow me the beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there's beat, there

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் டைமே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு, அதுவுமே கேக்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவா பிரதர், நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது உங்களோட அந்த ஃபஸ்ட்டு இன்கம் ரெவன்யூ ஜென்ரேஷன் அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் நீங்கள் ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதை நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொமோஷன்ஸ் மூலிமா அமௌண்ட்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் அமௌண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க, மானிட்டேஷன் கிடச்சி. நிஜமாலுமே ஃபேஸ்புக்கில் நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கலாமா பிரதர்?
4: நிஜமாலே கண்டென்ட் மானிட்டைசேஷன் ஒன்று எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போடக்கூடிய போஸ்ட்டு, ரீல்ஸு, டெக்ஸ்ட்டு, ஸ்டோரிஸு, இது எல்லாத்துக்குமே ராணி வந்து கொடுக்குறாங்க. தென் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அவங்க சொல்கிற கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம ஒரு மாதிரி கோல் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கோலையும் அச்சீவ் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கண்டென்ட் மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. அது வந்து அத்தன்டிக்காக ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும்.
3: ஓகே ஓகே, புரியுது புரியுது. அந்த அத்தன்டிக்கான கண்டென்ட்னா நம்ம ஃபேஸை காட்டி ஒரிஜினல் கண்டென்ட்லாம் போடுறது அந்த மாதிரி பிரதர்?
4: அந்த மாதிரி மற்றவங்க வீடியோவை எடுத்து போடாம எல்லாமே ஓனா இருந்துச்சுன்னா அவங்க கண்டென்ட் எலிஜிபிள் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து 10K இருந்தாதான், 10K ஃபாலோவர் இருந்தாதான் எலிஜிபிள்ங்கிற ஒரு கிரைட்டீரியா இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ வந்து ஒரு 3K ஃபாலோவர்ஸ் மேல இருந்தாலும்
3: மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது. எல்லா சைட்லேருந்துமே நம்ம ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குவாலிட்டியான கண்டென்ட்டு, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள், அது போதும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. அதை தாண்டி சிவா பிரதர் இருக்கார்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார். இன்றைக்கி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணாமல் மானிட்டேஷன் மூலிமா காசு வரும், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்குமே வந்து தெரியுது. ஸோ நீங்களும் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப் டைமில் மற்றவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்ல. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம கூட தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட்டான அட்வைஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேலமில் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அந்த தண்ணி தேங்குற இடத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எச்சரிக்கைக்கு எப்பயும் பைக்கில் அந்த ரெயின் கோட்டு, ஹெல்மெட்லாம் வச்சுக்கோங்க, நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ இங்கேருந்து நான் இப்போ கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக வண்ணதாசனின் கசப்பாக ஒரு வாசனை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பத்மா 20 நாளாக இங்கே தான் இருக்கா அக்கா வீட்டில். ஆனால் பண்டரியை பார்க்கணும் அப்படின்னு தோணுனதில்லை. அக்கா பையன் பாலா அவன் பண்டரியை பற்றி சொன்ன ஒரு விஷயம் பத்மாவுக்குள்ள இன்னைக்கு பண்டரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோண வச்சிருச்சு. வந்ததுலேருந்தே பாலா பத்மாவோட ரொம்ப ஒட்டிக்கிட்டான். எங்கே போனாலும் சித்தி சித்தி சித்தின்னு கூடவே வந்துக்கிட்டு இருக்கான். சித்தி மேலே போகலாமா அப்படின்னு அவன் சொன்னான் மேல் மாடிக்கு. அங்கே அவன் ஏதோ பண்ணி வச்சுருக்கான். என்னடா சொல்கிறா, வா சித்தி காட்டுறேன் அப்படின்னு அந்த சஸ்பென்ஸ் வச்சான். மேலே போய் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணியில் மீன் வளர்த்துட்ருக்கான். மீனுக்கு போடுறதுக்குன்னு ஏற தனியாக வேறு வாங்கி வச்சுருக்கான். அவன் கொஞ்சம் எடுத்து போட்டான். பத்மாவுக்கு அந்த மீனை பார்க்குற மனநிலையை விட பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்துலேருந்து வர அந்த வேப்பம்பூ வாசனையில் மனம் ரொம்ப ஈடுபட்டுருச்சு. நீ மீன் வளர்த்துருக்கியா சித்தி அப்படின்னு கேட்டான் பாலு. ஒற்றை பதில் சொல்லி முடித்தாள் பத்மா. எதில் அப்படின்னு கேட்குறான். ஹார்லிக்ஸ் பாட்டிலில் என்று சொன்னாள் பத்மா. கிளி வளர்த்துருக்கியா அப்படின்னு கேட்டான். இல்லையே அப்படின்னு பத்மா சொன்னான். நாய்க்குட்டி? ஆ, நாய்க்குட்டி என்னோட தானே படுத்துக்குது அப்படின்னா பத்மா. முயல் வளர்த்துருக்கியா அப்படின்னு கேட்டான். சரி, இவன் கேள்விக்கு ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பத்மா அவன் தலையை லேசாக கோதி விட்டான். பாலாவை பார்க்கும்போதெல்லாம் அக்கா முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அக்கா மாதிரியே இருக்கான் அப்படின்னு. ஆனால் வளர வளர அவன் முகத்தில் தோன்றக்கூடிய சில மாற்றங்கள் எல்லாம் அக்கா வீட்டுக்காரர் போலவே மாறிக்கிட்டு வருது. அவனுடைய குரலில் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அவன் ஒரு இளம் பருவம் வயது. அவன் குரல் உடையிற ஒரு வயது. அந்த உடையிற குரல் வந்து அக்கா வீட்டுக்காரர் குரல் மாதிரி இருக்கு. பாலு மீனுக்கு உணவு போட்டுக்கிட்டே இருந்தான். மீன் தொட்டிய அந்த அறையில் ஒரு அலமாரி, அலமாரியில் புத்தகங்கள், அதில் பாதி ஆங்கில புத்தகங்கள், எல்லாமே அவங்க அக்கா படித்ததுதான். அலமாரியில் இன்னொரு பக்கம் தூசு படிந்த வீணை. அம்மா இன்னும் வாசிக்கிறாள்ல அப்படின்னு பத்மா கேட்டாள்.

0: என் பேர் ராஜமாணிக்கம்,
1: ஊர் வல்லூர் சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளம்.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமாக அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்தில் ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பாலுகிட்ட இருந்து பதில் இல்ல, ஆனா வீணை கிட்ட இருந்து பதில் இருந்தது. அதன் மேல் படிந்திருந்த தூசி சொல்லிச்சு, இதை இப்ப யாரும் வாசிக்கிறது இல்ல அப்படின்னு. பத்மா அக்காவோட கைகளை பாத்துருக்கா, அது காய்கறி நெருக்கி நெருக்கி அங்கங்க கீரல் கீரலா இருக்கும். துணி துவைக்கிற சோப்பு அதிகமா பயன்படுத்தினால உள்ளங்கைகள் அங்கங்க கொஞ்சம் வெடிப்பா இருக்கும். அக்காவின் நினைவுகளில் இருந்து விடுபட்டு பத்மா மீனுக்கு கொஞ்சம் உணவு போட்டாள். அவள் போடும்போது பாலா சொன்னான், பண்டரி எங்கள் சூப்பரா ரெண்டு குதிரை படம் போட்டிருக்காரு சித்தி என்றான். அவன் மீனை பற்றியோ அக்காவின் வீணையை பற்றியோ அக்காவை பற்றியோ சொல்லியிருக்கலாம். இதில் எதிலுமே சம்பந்தப்படாத பண்டரியை பற்றி எப்படி உனக்குள் சொல்ல வேண்டும்னு ஒரு எண்ணம் வந்தது. அதிசயித்து போனாள் பத்மா. பொதுவா வேகமா ஓடிக்கொண்டிருக்கிற குதிரை படங்கள் இவளுக்கு பிடிக்காது. பண்டரியோட படங்கள் சிலது பார்த்திருக்கிறா பண்டரி வீட்டில். அவர் எப்பவும் நீல வண்ணங்களே அதிகமா பயன்படுத்துவார். அது மாதிரி படங்கள் தான் அவருக்கு எழுத வரும் போல. இரவு நிலவு இல்லாம நிலவு வெளிச்சம் மட்டும் வர மாதிரி படங்கள், பெரிய அரச மரம், நாகர் சிலைகள், பிள்ளையார் கோயில், இது எல்லாத்துலேயுமே நீல வண்ணம் இருக்கும். அவரோட சித்திரங்களில் பெரும்பாலும் நீலம் இருக்கும். அதை பார்க்கும்போது அது வெறும் சித்திரம் மட்டும் அல்லாமல் அதிலிருந்து ஒரு இசை இசைக்கிற மாதிரி காதுகளில் வந்து சேர்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அது உண்டு பண்ணும். பண்டரியோட கண்கள் பூனை கண்கள் மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் பத்மா சொன்னா பண்டரி கிட்ட, உங்களுடைய கண்கள் நீல சித்திரம் அல்ல, நிரம்பி வழியும் இசை அப்படின்னு. அதுக்கு வெறுமனே சிரிச்சார். அவ்வளவுதான், பெருசா அதை எடுத்துக்கல. அப்போ அவங்க வீட்டுலதான் இந்த சந்திப்பு நடந்தது. வெங்கடலட்சுமி, வெங்கடலட்சுமி அப்படின்னு கூப்பிட்டாரு பண்டரி. அந்த அம்மா வேக வேகமா வந்தாங்க. அப்போ வயிறு அது பார்க்கும்போது அவ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. ஒரு 7-8 மாதம் இருக்கும் அப்படின்னு வயிற்றை பார்த்தா தெரிஞ்சுது.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலைக்கு கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்
3: கதை நேரம்

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: இங்க வா, என் கண்கள்ல என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்டாரு. அது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நிரம்பி வழியும் இசையா அப்படின்னு அவர் சொன்னார். சிரிச்சுக்கிட்ட உக்கர் உக்கர் என்று பத்மாவை உட்கார வச்சாரு. பண்டரி வீட்டில் இல்லைன்னா ஒருவேளை பத்மாவோட கையை பிடிச்சிருப்பாரோ இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னு பத்மா நினச்சிக்கிட்டான். பண்டரி கவிதைகளும் எழுதக்கூடியவர் தான், பத்மாவும் கவிதை எழுதக்கூடியவர் தான். இருவரும் பேசுகிறப்போ கவிதைகள் பற்றிய உரையாடல் இருக்கும். ஆனால் இருவர் எழுதிய கவிதைகளை பற்றி மட்டும் அவங்க பேசுறதில்ல, அதை தாண்டி பொதுவாக கவிதையை பற்றி பேசுவார்கள். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கல, ரெண்டு கவிதை நூல்கள் பத்மாவது வெளியே வந்திருக்கு, அது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பத்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்படி பத்மா உடைய வாழ்க்கையில் நடந்தது போல் அவருடைய வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கலாம். அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரோ, என்னென்ன மனக்குறைகளோ இருக்கலாம். முன்பு ஒரு சமயம் பண்டரி வீட்டில் இல்லாத நேரம் அன்றைக்கு பண்டரியை பார்க்கலான்னு பத்மா போயிருந்தா, இல்லை அவர் வெளியில் போயிட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு குழந்தைய பார்த்துட்டு அவன் மரத்தில் அங்கே பண்டரியோட மரத்தில் காய்ச்சிருந்து பப்பாளி பழத்தை நறுக்கி சாப்பிட்டா. நறுக்கிற அழகை பார்த்து பண்டரியோட மனைவி சொன்னான், நீங்கள் பப்பாளி கூட மாம்பழம் நறுக்கிற மாதிரியே நறுக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அது ஜூடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். மீன்கள் அந்த பக்கெட்டில் வழக்கம் போல் நீந்திக்கிட்டு இருந்தன. பாலா வரியாடா அப்படின்னு பத்மா பாலாகிட்ட கேட்டான். எங்கே சித்தி அப்படின்னு கேட்டான். பண்டரி எங்கள் வீட்டுக்குடா அப்படின்னு சொன்னான். இந்த இருக்கலையா பாலா வர விரும்பல போல தெரிஞ்சுது. சரி நீ இரு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டரி வீட்டுக்கு அந்த இருட்டிலேயே ரெண்டு மூணு வீட்டு தள்ளி தான் போக ஆரம்பிச்சிட்டான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அங்க சப்போட்டா மரங்கள்லாம் இருந்தது, வௌவால்கள் பறந்துட்டு இருந்தன. இருட்டுல மரங்கள் எதுவும் தெரியல, இந்த மரம் தான் உறுதியா சொல்ல முடியாது, அப்படி இருந்தது இருட்டு. ஆனா அங்க வேப்ப மரம் இருக்குதுங்கிறத அதோட பூ வாசனை காட்டி கொடுத்துருச்சு. அந்த வேப்பம்பூ வாசனை இருட்டு முழுவதும் பரவி இருந்தது. பண்டரி வீட்டு வெளிக்கதவை திறக்க முன்னாடி உள்ள பார்த்தா பத்மா, அங்க அவரோட ஸ்கூட்டர் நின்றுட்டு இருந்தது. இருக்கார் போல, இந்நேரத்தில் எங்க வெளியே போயிட போறார், புள்ள குட்டிக்காரர் இல்லையா அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டே கேட்டை திறந்த போது கேட்ல இருந்து எந்த சத்தமும் வரல. அதிசயமா இருக்கே, சத்தம் போடாத கேட்டெல்லாம் இருக்கா என்ன என்று நினைத்து கொண்டே உள்ளே போனார். எல்லா கதவுகளும் மூடி இருந்தது, ஜன்னல் கதவுகள் அதுவும் மூடி இருந்தது. பண்டரி வீட்டில் இல்லை போல, இல்லை குடும்பமாக வெளியில் போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே, சரி வந்தாச்சு, ஒருவேளை உள்ளே இருந்துட்டா பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே, பண்டரி சார் அப்படின்னு கீழே இருந்து பத்மா ஒரு சத்தம் போட்டான். எந்த பதிலும் வரல, கதவும் திறக்கலை. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு, சரி போயிடலாம், இருட்டில் இங்கே நின்றுட்டு கத்துறது அவ்வளோ நாகரிகமாக இல்லை அப்படின்ட்டு, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு மறுபடியும் பண்டரி சார் அப்படின்னு கத்தும்போது ஜன்னல் கதவு மட்டும் திறந்தது. சரி யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு அங்கேயே நின்னா பத்மா. ஜன்னலில் எட்டி பார்த்தவ ஒரு குழந்தை, அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அது ரேணு தான். ரேணு அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டார். ரேணு வந்து கதவை திறந்தவுடன் பண்டரியினுடைய அந்த பூனை கண்கள், அவருடைய சிரித்த முகம், இதையெல்லாம் நினைவில் கொண்டு அவரை பார்க்கிற ஆவலில் விடுவிடுவென உள்ளே நுழைந்தேன். எதிரில் பண்டரி வந்து கொண்டிருந்தார். வா வா வா என்று சொன்னவர் அவரை தாண்டி அறைக்குள்ளே போக பத்மா முயல, இல்லை இங்கேயே இருப்போமே அப்படின்ட்டு வரந்தாவிலேயே இருவர் அமரும்படி அமைக்கப்பட்டிருந்த அந்த திட்டுல ஒரு பக்கம் அவர் உட்காந்து உட்காரு அப்படின்னு சொன்னாரு. அந்த வீட்டில் அப்படி உள்ள போகாம தடுத்து நிறுத்தப்படுவது இது முதல் முறை. ரேணு இன்னும் உள்ள போகாம அங்கே நின்றுட்டு இருந்தா. பண்டரி உள்ளப்போ அப்படின்னாரு. அவ போயிட்டா. பத்மா இன்னும் உட்கார்ல, நின்றுகிட்டே இருந்தா. மனசுல குழப்பம், ஏன் தடுத்து நிறுத்தினார், உள்ள என்ன பிரச்சனை? ரேணுவுக்கு பரிச்சை நடக்குதா சார் என்றாள் பத்மா. முடிஞ்சிருச்சு, முந்தா நாள் தான் முடிஞ்சது அப்படின்னாரு. லக்ஷ்மிக்கு ஏதாவது என்று கவலை தோந்த சந்தேக குரலில் கேட்டாள் பத்மா. லக்ஷ்மிக்கு இல்லை, என்னோட அம்மாவுக்கு என்று சொன்னார் பண்டரி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: கவலை தோய்ந்த சிரிப்பு ஒன்றையும் உதிர்த்து கொண்டே, என் அம்மா சுயநலம் இல்லாம கிடக்குறா, சாப்பிடுறது கொள்றது எல்லாமே படுக்கையில தான், வயசு 80 மேல ஆச்சு, இதுக்கு மேல என்ன என்று பத்மாவுக்குள் ஒரு கணக்கு ஓடியது. இதுக்காக என்ன தடுத்து நிறுத்தணும், அங்க போய் நான் என்னத்தை பாத்துற போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நின்றுகிட்டே இருந்தா பத்மா.
5: 80 வயதில் விடைபெற துடித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பழைய துணி போல கட்டிலின் மேல் கிடக்கும் அந்த மூதாட்டியை பார்ப்பதில் என்ன சிக்கல் இருக்க போகிறது? இருட்டில் வரும் இளம்பெண்கள் நோயாளியை பார்க்க கூடாது என்று ஏதாவது சாஸ்திரம் இருக்கிறதா? வேங்கடலட்சுமி ஏன் வெளியே வரவில்லை? ரேணுதானே எட்டி பார்த்தாள், அவள் அம்மாவிடம் சென்று நான் வந்திருப்பதை சொல்லியிருக்க மாட்டாளா? பண்டரி, ரேணு, வேங்கடலட்சுமி என தெரிந்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு மரணத்துக்கு போராடுகிற அந்த ஒரு ஜீவனை நான் ஏந்தி கொள்ளக்கூடாதா? அதன் கைகளை என் கைகளோடு பொருத்தி கொள்ளக்கூடாதா? களைந்து கிடக்கும் அந்த மூதாட்டியின் கூந்தலை நான் கோதிவிடக்கூடாதா? மரணித்துக் கொண்டிருக்கும் ஒரு மூதாட்டியிடமிருந்து இந்த இளம்பெண்ணுக்கு கடத்த வேண்டிய நிறைய செய்திகள் அங்கே இருக்குமல்லவா? சிந்தனையினூடே விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா. இப்ப ஏதோ கவிதை நூல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு பண்டரி கேட்டார். பதிலேதும் சொல்லாமல் நட்சத்திரங்களையே பார்த்து கொண்டிருந்தாள் பத்மா. நல்ல திறமை உள்ளவங்கெல்லாம் கம்முன்னு இருக்கீங்க என்றும் சொன்னார். நின்று கொண்டிருந்தவள் பண்டரியிடம் ஏதும் சொல்லாமல் விடுவிடுவென வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த இருட்டில் அதே வேப்பம்பூ வாசனை மூக்கை துளைத்து உள்ளே வந்தது. இப்பொழுது அந்த வாசனை கொஞ்சம் கசப்பாக இருந்தது. வாசனை கசக்குமா என்ன? ஆம், கசக்கத்தான் செய்தது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. கசப்பாக ஒரு வாசனை என்ற இந்த சிறுகதையின் மூலம் வண்ணதாசன் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் என்று பார்த்தால், எல்லா நேரங்களிலும் நம் வருகை நமக்கு பிடித்தமானவர்களை திருப்திப்படுத்தி விடும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம் வருகை பொருத்தமற்றதாக கூட அவர்களுக்கு இருக்கலாம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொருத்தமில்லாத நேரங்களிலே நாம் அறிந்தவர்களின் அருகிலே இருப்பதும் நீண்ட நேரம் பேச நினைப்பதும் ஒரு இடைவெளியை கூட ஏற்படுத்தி விடலாம். காலம் அறிந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: எட்டுல ஷக்கலக்க குட்டீஸ்.
1: ஒரு நாள் அந்த அணில் வந்து சாப்பாடை தேடி போகும்போது ஒரு பொற்காசு நிறைந்த பைய வந்து போற வழியில பார்த்துச்சு. அதை பார்த்த உடனே அணிலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப அணில் என்ன பண்ணுச்சுன்னா, அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சு அதே மாதிரி வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதும் அணிலோட தம்பி குட்டி அணில் ஒன்று இருந்துச்சு. அந்த அணில் கேட்டுச்சு, இது யாரோட பையே, இது நீ ஏன் எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அணில் வந்து, யாருதுன்னெலாம் தெரியல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த தம்பி அணில் என்ன சொன்னிச்சுன்னா, யாரோடதான் இருந்தாலும் அவங்களுக்கு பயனளிக்கும்ல, இதை நம்ம வச்சு என்ன பண்ணுறது, இப்போ நீ பழமோ இல்லை கல்லையோ எடுத்துட்டு வந்தால் நம்ம சாப்பிட்லாம், நமக்கு பசி ஆறும், இது நமக்கு தேவையே இல்லை, இது எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் அணிலுக்கு புரிஞ்சுது, ஆமா இதை தொலைச்சவங்க அதே இடத்துல வந்து தேடுவாங்கல்ல, நான் பாட்டுக்கு இதை எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு யோசிச்சு திருப்பி அந்த பைய எடுத்துட்டு போய் அந்த எடுத்த இடத்துலயே வச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அதே போல அந்த தொலைச்சவங்களும் வந்து இந்த பைய காட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பயுமே நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: அக்ஷயா.
1: அக்ஷயா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th to 6th.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர். சரி, யார் யாரெல்லாம், அது லிஸ்ட் போடுங்க.
2: பவிஷ்கா, லீனா, ஸ்ரீ, யாஷினி, சாஷினி, அப்புறம் விஷாலி, அவங்க மட்டும்.
1: சூப்பர், சொன்ன மாதிரியே ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டுட்டீங்க. சரி ஓகே, நீங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடு என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கூலில், அண்டு உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி கூட பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் அக்ஷயா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள்

0: எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
5: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோம், ஆனால் குழந்தைங்க வந்து எனக்கு எப்போ சாப்பாடு போட்டு ஊட்டினாலும் பசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே பசிக்காதா மேம், இல்லை அதுக்கான காரணம் என்ன மேம்?
8: ஒன்று, இரத்த சோகை இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுல சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு உடம்புல நல்ல இரும்பு சத்து சேரும் போது, நம்ம பார்த்தோம்னா அயன் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும் போதே குழந்தைங்களுக்கு பசி எடுக்க தொடங்கும். ஸோ இரத்த சோகை ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு மினிமம் ஒரு 4 hours கேப் விட்டோம்னா, ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தாங்க, காலையில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இடையில ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பசிக்கும். நல்லா ஓடியாடி விளையாடுறாங்கன்னா பசிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பசிக்கும். ஸோ இன்பிட்வீன் நம்ம ஸ்நாக்ஸ்ன்ட்டு எதையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பசி எடுக்கிறது குறையும். மூணாவது, நம்ம பால் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். ஸோ பால் அதிகமாக கன்சியூம் பண்ணும் போதும் அது வந்து வயிற்றை கொஞ்சம் நிரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பிடாமையே இருக்கிறாங்கன்னா பாலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் டைமில் மட்டும் பாலுன்னு வச்சுட்டு மார்னிங் டைமில் கொஞ்சம் பாலை ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த

பால்னாலையும் அவங்களுக்கு பசி வந்து ரொம்ப கட்டிடும். ஸோ பசி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனால் பாலை வந்து ரிடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். குழந்தைங்களோட ஹேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுமே இப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அவங்க பேரண்ட்ஸ் தான் ஹீரோ. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அப்படியே குழந்தைங்க பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் அதே தான் எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க தூங்குகிற நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கூடயே சேர்ந்து அந்த ஃபோன் பார்க்குறதெல்லாம் குறைச்சிட்டு அப்படியே 8 மணிக்கு அவங்க தூங்கணும் அப்படின்னா நம்மளும் 8 மணிக்கு அவங்க கூடயே சேர்ந்து தூங்கிடணும், சீக்கிரமாக சாப்பிட்றணும். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து அவங்கக்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சேலண்டா.
1: என்னடா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் சந்தோஷத்துல ஒரு அடுப்பு தெரியுது.
2: அதெல்லாம் அப்படிதான்டா.
1: ஓஹோ, சரி என்னன்னு நீயே சொல்லிடு.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், நாங்க ஒரு நாலு பேர் காட்டுக்குள்ள வாக்கிங் போனோமா.
1: அப்புறம்
2: அப்புறம் என்ன, ஒரு லைன் முன்னாடி வந்து தபக்கு நின்றுச்சு.
1: லைனா?
2: அதான்டா சிங்கம்.
1: ஐயோ, அப்புறம் என்னாச்சு?
2: அப்புறம் என்னாச்சு, அந்த லயன் என்ன மட்டும் ஒண்ணுமே பண்ணல.
1: அது எப்படிரா?
2: நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பரா இருக்கனே.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அக்ஷயா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம அக்ஷயா கூட பேசிடலாமா? அக்ஷயா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா?
4: ஆ, கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம். ஆனா என்ன சொல்றது, ரெட் அண்ட் விளையாடிருக்கோம். அப்போ அது மட்டும் தான் நாங்கள் விளையாடுவோம். விளையாடும் போது கையெல்லாம் ரெட் ஆயிடும். நாங்கள் பாட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நாங்கள் ஓடி வந்துடுவோம்.
3: ரெட் ஆண்டா மிஸ் எது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
4: மிஸ்ஸுக்கு மிஸ் எதிரிலேயே நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோம்.
3: மிஸ் எதிரிலேயே? அப்பா, எவ்வளோ தைரியம். சரி, மிஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பரவாயில்லையே. யார் அந்த மிஸ்ஸு? நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்றீங்க. யாருங்க அந்த மிஸ்ஸு?
4: எந்த மிஸ்ஸுமே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து விளையாடுவோம். அவங்க பாட்டுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. நம்ம பாட்டு விளையாடிட்டு அவங்க வரும்போது நாங்கள் போயிடுவோம்.
3: சே, செம்ம ஜாலியாக இருக்கும். இப்படிலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது. ஸோ செம்ம ஜாலியாக ஸ்கூலில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்துடலாம். நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் எங்கேயாச்சும் போகிறீங்களா?
4: ஆ, சேலம் சிலம்பம் கிங்கட்கோயில்.
3: ஓஹோ, அப்போனா சிலம்பம் கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. சிலம்பம் கிளாஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? அண்ட் சிலம்பம் கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இல்லை மெசேஜ் மூலமாகவும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி செஞ்சு கொடுக்கலாம், அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்னென்ன ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன், அட தோசை தான். ஸோ அட தோசை அப்படின்னாலே குழந்தைங்க கொஞ்சம் விருப்பப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா எப்பயும் நார்மலாக தோசை மாதிரி இல்லாமல் அட மாவில் செய்கிற தோசை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர் வித்தியாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அண்ட் அதே அட தோசையில் இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்டை அதிகமாக சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த அட தோசையில் முருங்கைக்கீரையை சேர்த்தோம்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ முருங்கைக்கீரை அட தோசை ரெசிபி எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: அடமாவு 1 கப்பு, முருங்கைக்கீரை 1/2 கப்பு, நல்லா கழுவி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக வெங்காயம் 1/2 கப்பு, அது கூடவே சீரகம் மிளகு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சோண்டு, தேவையான அளவு தண்ணி, அப்புறமேட்டு உப்பு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் அடமாவை போட்டு அது கூடவே முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து சீரகம் மிளகு உப்பு இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி, இப்போ வந்து கோதுமை தோசை ஊற்றுற மாதிரி கரைச்சிடக்கூடாது, இது வந்து அடை அப்படிங்கிறதுனால நம்ம தோசைக்கல்லில் அப்படியே தட்டணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொளக்கொளன்னு இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற விட்டதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு கல் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் ஒரு வட்டத்தை எடுத்து அந்த மாவை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு அப்படியே தட்டணும். தட்டின வாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி லைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு எடுத்து திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து தோசை வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இதுக்கு சைடிஷாக கார சட்னி பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கடலை சட்னி கூட இதுக்கு நம்ம காம்பினேஷனாக கொடுக்கலாம். அண்டு இந்த முருங்கைக்கீரையை குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தாவோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பாட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தாவோ கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரே வழி என்னன்னா ஒன்று சூப் வச்சு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தோசையிலையோ இல்லை கீரை போண்டா அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இந்த இதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன். இரும்பு சத்து அப்புறமேட்டு புரத சத்து இது ரெண்டுமே முருங்கைக்கீரையிலையும் அடமாவுலையும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட அக்ஷயா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூலில் என்னென்ன மாதிரி இருக்காங்க அண்ட்

0: அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற்றணுமா இல்லை அதுவே ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் குழந்தைங்க வந்து அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்?
1: டிஜிட்டலில் மாணவர்கள் எப்படி பேலன்ஸாக இருக்கும் நாம் நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை தொட்டாலும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவாங்க கூட இருக்குங்க. இந்த குழந்தைங்க செல்ஃபோன் இல்லாமல் எந்த குழந்தையும் கிடையாது, எல்லா செல்ஃபோன். இப்போ எல்லாரும் ஏன் குமிஞ்சிட்டு நடந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒவ்வொரு கையிலும் அவங்களேதான் முயற்சிகள் உதவி. இது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற படமொழிக்கு ஏற்ற மாதிரிதான், நீ நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அதை ஒவ்வொரு மாணவரும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருது அவர்களோட கையில இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருந்து குழந்தைங்களை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும், அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம அக்ஷயா கூட பேசிடலாமா? அக்ஷயா, நீங்கள் சிலம்பம் கிளாஸ்லாம் போகிறேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ சிலம்பம் கிளாஸில் என்னென்னலாம் இது வரைக்கும் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க?
2: சுற்று பின் சுற்று வாரல் வெட்டு சிலம்பம், அப்புறம் அவள் தான் இப்போ தான் வந்தேன்.
0: சூப்பர் சூப்பர், இன்னும் அதிக அதிகமாக நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு சிலம்பம் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் போக போக அப்படியே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சரி, உங்களுக்கு எந்த மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும்?
2: கிஷோர் மாஸ்டரும் விஷாலி மாஸ்டரும் ரொம்ப,
0: கிஷோர் மாஸ்டர் அண்ட் விஷாலி மாஸ்டர் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ சூப்பரான பாடலை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எப்பவும் போல நீங்க செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கேன். நீங்க ஒரு மெசேஜ் போட்டு நானும் சூப்பரா இருக்கேன் தருண் அப்படின்னீங்கன்னா உற்சாகத்தோட நிகழ்ச்சியை தொடங்குவேன், இல்லைனாலும் தொடங்குவேன் நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு இமயமலையோட அமைதியான ஜன்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌகோரி மலை தொடரை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இந்த சௌகோரி மலை எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தோட பித்தோராகர் மாவட்டத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இது ஒரு அழகிய மலைவாச ஸ்தலமா இருக்குங்க. சௌகோரி இமயமலையோட பனிமூடிய சிகரங்களை நேர்ல பார்க்க விரும்புறவங்களுக்கு சௌகோரி ஒரு கனவு உலகமா இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2010 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சின்ன மலை கிராமம் இயற்கையோட அமைதியையும் அழகையும் தன்னுள்ள தாங்கி நிற்கிது. வடக்குல திபெத், கிழக்குல நேபாள எல்லையை உருவாக்கக்கூடிய மகாகாளி நதி, தெற்குல பசுமையான பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சௌகோரி ஒரு அற்புதமான புவியியல் அமைப்பை கொண்டிருக்கு. நேர்களே, சௌகோரியோட மிகப்பெரிய சிறப்பு அதோட இயற்கை காட்சிகள் தான். இங்கிருந்து இந்தியாவோட புகழ்பெற்ற இமயமலை சிகரங்களான நந்தாதேவி, நந்தாகோட், பஞ்சசூலி மற்றும் திரிசூல் மாதிரியான பனிமலைகளை தெளிவா பார்க்க முடியும். குறிப்பா அதிகாலை நேரத்துல சூரியனோட முதல் கதிர்கள் பனிச்சிகரங்களுக்கு மேல விழும்போது அது தங்க நிறத்துல ஒளிரக்கூடிய காட்சி சுற்றுலா பயணிகளை மெய்மறக்க வைக்குதுங்க. இதுக்காகவே பலர் சௌகோரிய இமயமலையோட ஜன்னல் அப்படின்னுமே அழைக்கிறாங்க. நேர்களே, சௌகோரி இயற்கை அழகுக்கு மட்டும் இல்ல தேயிலை தோட்டங்களுக்கும் பெயர் பெற்றது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இங்க தேயிலை சாகுபடி தொடங்கப்பட்டதுங்க. இன்னைக்கு சில பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் இருக்கு. மலைக்காற்றோட கலந்து வரக்கூடிய தேயிலை மனம் இந்த பகுதியோட தனிச்சிறப்பாகவுமே இருக்கு. இந்த கிராமத்தை சுத்தியுமே பைன், தேவதாரு மற்றும் ஓக் மரங்கள் நிறைந்த காடுகள் பறந்து விரிஞ்சிருக்குங்க. பல வகையான பறவைகள் மற்றும் சின்ன வனவிலங்குகளுக்கு இந்த பகுதி பாதுகாப்பான வாழ்விடங்களாகவுமே இருக்குங்க. நேர்களே, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி சௌகோரியில சுமார் 1163 மக்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. பெரும்பாலான மக்கள் விவசாயம், தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறையை நம்பிதாங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கிராமத்தோட வாழ்க்கை முறை ரொம்பவுமே எளிமையானது. மக்கள் இயற்கையோட இணைந்து வாழ்ந்துட்டு வராங்க. பாரம்பரிய குமாவோனி கலாச்சாரம், நாட்டுப்புற இசை மற்றும் உள்ளூர் திருவிழாக்கள் இன்றளவுமே இங்க பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குல்ல. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013ஆம் வருஷம் நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து இந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003ஆம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு 1 தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டை நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே வந்துட்டு நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. ஒவ்வொருத்தருமே வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு தொழிலை செய்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கூலி வேலை செய்கிறாங்கங்க. நான் ஏற்காடு பட்டிப்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ வேல்முருகன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட ஏற்காட்டில் முன்னாடி இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குது, விலைவாசியில் மாற்றம் இருக்கா, அதே சமயத்தில் அங்கே என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டங்க. அவருமே நமக்காக ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு வேல்முருகன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இந்த விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக.
4: வணக்கம். வணக்கம்.
5: உங்கள் பேர்?
4: வேல்முருகன்.
5: எந்த ஊர் அண்ணா?
4: நம்ம இருக்க சேலம் மாவட்டம் ஏற்காடு ஒன்றியம் பட்டிப்படி ஒரு வில்லேஜ்.
5: எத்தனை வருஷமா அந்த கிராமத்துல?
4: நான் வந்து ஒரு 20-30 வருஷமா அங்க இருக்கேன். பிறந்த பூர்வீகமே நம்ம தான் அங்கதான். இல்ல, சின்ன வயசுல வந்து ரொம்ப ஜில்னஸா இருக்கும். இப்பெல்லாம் மரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சனால பில்டிங் அதிகமாயிருச்சு, அதனால ஜில்னஸ் கம்மி தான். அப்போதைக்கு இப்போ கம்மி தான்.
5: அப்போ இருந்த விலைவாசிக்கு கிடைக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏதாவது?
4: ஐயோ, ரொம்ப அதிகம் பிரதர். எதனாலலாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகம், அதனால ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, பெட்ரோல் இதெல்லாம் அதிகம், அதனால விலைவாசிலாம் அதிகம் தான். நம்மளது வந்து அப்போ வந்து ஆரியம் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க, நான் சொல்லுறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து காஃபி, மிளகு, சில்வர், ஓகே, இது மட்டும்தான்.
5: இப்போ பணப்பயிர்களுக்கு மாறிட்டாங்க.
4: ஆமாம்,
5: ஓகேண்ணா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க?
4: என்னென்னா, காஃபி கேர்ள்ஸ் வந்து காஃபி இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு, எஸ்டேட் வேலைக்கு போவாங்க. ஆண்கள் வந்து சில்வர் ஓக்கு வேலை, கிடைக்கிற வேலை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வெளியூர் போய் வேலை பார்க்குறாங்க, சில பேர் லாரி ஓடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்களோட வரது.
5: உங்கள் கிராமத்தில் வந்துட்டு பள்ளிக்கூட வசதி?
4: பள்ளிக்கூடம் இருக்கு. மருத்துவமனை இருக்கு. அங்கே என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஓகே, பள்ளிக்கூடம் இருக்கு, சுடுகாடு இல்லை மக்களுக்கு, அதே மாதிரி பாத்ரூம் அந்த வசதி அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இல்லை. காட்டு எறும்பு தான் ஒரு 7 மணிக்கு மேலே இந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் அச்சமாக இருப்பாங்க, போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பயந்துக்குவாங்க. சில பேர் வந்து இடித்து கீழே விழுந்துருவாங்க, காயம் ஆகி போயிடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்குங்க, அதே மாதிரி சில்வர் ஒர்க் இந்த மாதிரி வந்து சேலம் போயிட்டோம். வாழ்வாத்தரம், ஆமாம், கஷ்டம்தான் பிரதர், இருக்கிறத வச்சு சரி பண்ணிக்க வேண்டியதுதான்.
3: நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாஎஃப்எம் 107.8.
2: சோனாஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டு இல்லாத கிராமமே இருக்காதுங்க. அதே சமயத்தில் திருவிழா அப்படின்னா இந்த தெருக்கூத்து நாடகங்கள் இல்லாத கிராமமுமே இருக்காது. அப்படி நான் ஆனைக்காடு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பக்த மார்கண்ட சிவபூசை அப்படின்ற ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. அந்த நாடகத்தோட முதல் பகுதியை நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோங்க. இன்னைக்கு அதிலிருந்தே ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்றத சொல்லுங்க.
4: சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் வள்ளக்கடை ஊராட்சியை சேர்ந்த ஆனைக்கடை கிராமத்தில் எழுந்தருளிய திரு மணியப்பன் நாடக சபா குழுவினர்களால் ஏற்றிய இந்நாடகம் என்னவென்றால் பக்த மார்கண்டன் சிவபூசை. இந்த நாடகத்தை இந்த ஆனகாட்டு நன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களால் ஏற்றி இந்த சிறு மணியப்பன் நாடக சபாநாயகர்கள் வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம், சந்தோஷம்.

அங்கே நீர் வாழ கரதானியா கரதானிகள்.

எப்படிங்க இருக்கு? அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பவுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு செந்நிற மார்புடைய நீர்நாயை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சதுப்பு நிலங்கள்லேயும் நீர்நிலைகளோட ஓரங்கள்லேயும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு அழகிய நீர்ப்பறவையை பற்றினது தாங்க இது. அந்த பறவையோட பேர் தான் செந்நிற மார்புடைய நீர்நாய், அப்படி இல்லைன்னா செம்பழுப்பு மார்பு நீர் காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில அதிகமா தென்படாத இந்த பறவை நீர்நிலைகளோட சூழியல் சமநிலைய பாதுகாக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள்ல ஒன்னா இருக்குங்க. இந்த பறவை இந்திய துணைக்கண்டத்திலிருந்து தெற்கு சீனா, ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா வரைக்கும் பரவலா இருக்குங்க. சதுப்பு நிலங்கள், ஈரப்பதம் நிறைந்த புல்வெளிகள், நாணல் காடுகள் மற்றும் ஆழமற்ற நீர்நிலைகள் இதோட விருப்பமான வாழ்விடங்களா இருக்கு. சில பறவைகள் வடக்கு பகுதிகளில் வாழக்கூடிய பறவைகள் குளிர்காலங்களில் தெற்கு நோக்கி வலசை போறது குறிப்பிடத்தக்கதா இருக்குங்க. இந்த செம்பழுப்பு மார்பு கொண்ட நீர்க்காகம் சுமார் 22-23 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இதோட உடல் பக்கவாட்டில் சற்று தட்டையா இருக்குங்க. இதனால அடர்ந்த நாணல் மற்றும் புற்களுக்குள்ள ஈஸியா நகர முடியுது. முதுகு பகுதி பழுப்பு நிறத்திலையும் தலை மற்றும் மார்பு பகுதிகள் செம்பழுப்பு நிறத்திலையும் இருக்குங்க. உடலோட பக்கவாட்டுல வெள்ளை நிற கோடுகளும் மஞ்சள் நிற அழகும் சிவப்பு நிற கண்களும் இதோட தனித்துவமான அடையாளங்களா இருக்கு. இந்த பறவை மிகவும் ரகசியமான இயல்புடையதுங்க. சின்ன சத்தம் கேட்டா கூட உடனே புற்களுக்குள்ள ஒளிஞ்சிக்குது. அதனால இதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதிகாலை அல்லது மாலை நேரங்கள்ல அமைதியா கவனிச்சோம் அப்படின்னா நீர்நிலைகளோட ஓரங்கள்ல உணவு தேடிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். செம்பழுப்பு மார்பு கொண்ட நீர்க்காகம் பல வகையான உணவுகளை சாப்பிடுது.

மலர்கள், பழங்கள், பூச்சிகள் மற்றும் நத்தைகள் இதோட முக்கிய உணவாக இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய நத்தைகளோட ஓடுகளை தன்னோட வலிமையான அழகால் உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை சாப்பிடுது. இந்த பழக்கம் இதோட புத்திசாலித்தனத்தை தகவமைப்பு திறனையும் வெளிப்படுத்துதுங்க. இனப்பெருக்க காலத்தில் இந்த பறவை சதுப்பு நில தாவரங்களுக்கு இடையில மறைவான இடங்களில் கூடு அமைக்குது. பொதுவாக தரையிலிருந்து உலர்ந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே கூடு கட்டி ஒரு முறைக்கு 6-9 முட்டைகள் வரைக்கும் இடுதுங்க. பெற்றோர் ரெண்டு பேருமே சேர்ந்து முட்டைகளை பாதுகாத்து குஞ்சுகளை வளர்க்குது. இன்னைக்கு நிலையில இந்த பறவை குறைந்த அக்கறை கொண்ட இனமா வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுறது மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுறது மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்துல சவாலா அமையுங்க. அதனால சதுப்பு நிலங்களையும் இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாக்கிறது நம்மளோட எல்லாரோட பொறுப்பும் கூட. அப்படி செஞ்சாதான் செந்நீரை மார்புடைய நீர்நாய் மாதிரியான அரிய பறவைகள் தொடர்ந்து நம்மளோட வாழ முடியும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவனுங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்துல பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி சமூகங்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகளால தனித்துவம் அடைகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினர் தான் வடமேற்கு ஆஸ்திரேலியாவோட கிம்பர்லி பகுதியை சேர்ந்த ஒரோரா மக்கள். அவங்கள பத்தி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். ஒரோரா மக்கள் கிம்பர்லி கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த ஒரு பழமையான ஆஸ்திரேலிய பழங்குடி சமூகம் தாங்க. பாரம்பரிய நிலப்பரப்பு கடலோர பகுதிகள், தீவுகள், மலைகள் மற்றும் விரிகுடாக்களை உள்ளடக்கிய சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த நிலம் அவங்களோட வாழ்க்கை முறைக்கும் பண்பாட்டுக்கும் அடித்தளமா அமைஞ்சதுங்க. ஒரோரா மக்களோட கலாச்சாரத்தோட முக்கிய அம்சமா வஞ்சினா உங்குர் மரபு விளங்குது. ஒரோரா உணம்பல் மற்றும் இங்கரின் மக்கள் இணைந்து இந்த கலாச்சார குழுமத்தை உருவாக்குனாங்க. நம்பிக்கையின்படி வஞ்சினா மற்றும் உங்குர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூதாதையர் ஆவிகள் உலக உருவாக்கி சமூகத்தோட சட்டங்களையும் வாழ்க்கை முறையையும் கொடுத்ததா நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கைகளோட சான்றா கிம்பர்லி பகுதியில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வஞ்சினா பாறை ஓவியங்கள் விளங்குது. பல ஆண்டுகளா பாதுகாக்கப்பட்டுள்ள இந்த ஓவியங்கள் ஒரோரா மக்களோட ஆன்மீகம் மற்றும் கலை மரபுகளை வெளிப்படுத்துதுங்க. ஒரோரா மக்களோட வாழ்க்கை பருவநிலையோடும் நெருக்கமா இணைஞ்சிருந்தது. அவங்க ஆண்ட 3 முக்கிய பருவங்களா பிரிச்சு இயற்கை மாற்றங்களை அடையாளம் கண்டாங்க. மழைக்காலம், குளிர்ச்சியான காலம் மற்றும் வெப்பமான காலம் அப்படின்னு பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி தங்களோட அன்றாட வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க. ஒரோரா மொழியும் ரொம்பவுமே சிறப்பு மிக்கதா இருந்தது. மொழியியல் ஆய்வாளர்கள் இந்த மொழியோட இலக்கண அமைப்பு ரொம்பவுமே சிக்கலானது, தனித்துவமானது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனா காலப்போக்குல மொழி பேசுவோரோட எண்ணிக்கை குறைஞ்சது. இன்னைக்கு அது அழிவின் விளிம்புல இருக்கிறதா சொல்லப்படுது. 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில பல ஒரோரா மக்கள் தங்களோட பாரம்பரிய நிலங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்க. இதனால் அவங்களோட மொழி மற்றும் கலாச்சார மரபுகள் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட சந்ததியினர் பாரம்பரிய அறிவு, மொழி மற்றும் நிலங்களை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரோரா மக்களோட வரலாறு மனிதன் இயற்கையுடன் இணைந்து எவ்வாறு வாழ முடியும் அப்படின்றதுக்கான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு அண்ணன் தங்கை பாசக்கதையை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. அண்ணன் தங்கை பாசக்கதை அப்படின்னா பாசமலர் படத்தில் வர மாதிரி நிறைய பாட்டெல்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம், அதெல்லாம் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு நிகழ்வு கேரளாவில் தங்கை அண்ணன் மேலே இருக்கிற ஒரு பாசத்தோட வெளிப்பாடு நடந்திருக்குங்க. ஒரு உலக சாதனை கூட சொல்லலாம். அப்படி என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தங்கை அப்படின்னா சண்டை வந்துட்டா உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் பேசாமல் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு அண்ணன் தங்கை பாசத்தோட வெளிப்பாடாக அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. ஆனால் அந்த சண்டைக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு தங்கை பண்ண ஒரு விஷயம் தான் எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. இது இப்போ நடந்த விஷயம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2022 நடந்த ஒரு விஷயம்தான் இது. இது பழைய நினைவுகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தானே நம்மளோட நிகழ்ச்சி. அதனால தான் ஒரு பழைய நினைவுகளோட ஒரு பழைய கதையை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 2022 நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 மே மாதம் 24 சர்வதேச சகோதரர்கள் தினம். இப்போ இந்த தினம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அவங்க சகோதரர் கூட எடுத்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அது எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய அண்ணன்கள் தம்பிகளை எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு முண்டக்காயம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய கிருஷ்ணப்பிரியாவுக்கு வந்து அன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருந்திருக்குங்க. அந்த வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரதர்ஸ் டேவை வந்து அவங்க மறந்துடுறாங்க. கிருஷ்ணபிரசாத் அவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து விஷ் பண்ண மறந்துடுறாங்கங்க. இதனால் அவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருச்சு. தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களோட கதையை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இரண்டு பாடல்களுக்கு அப்புறமா நாகராஜ் நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு அண்ணன் தங்கையோட ஒரு பாசக்கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. கிருஷ்ணப்பிரியா, அதுக்கப்புறம் கிருஷ்ண பிரசாத், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கைகள். இவங்களுடைய ஊர் நேட்டிவ் கேரளம், முண்டக்காயம் அப்படின்ற ஒரு கிராமம்ங்க. அங்கே வசிக்கிறாங்க. 2022 நடந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம், மே மாதம் 24ஆம் தேதி சர்வதேச சகோதரர்கள் தினம் இல்லைங்களா, பிரதர்ஸ் டே. அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு வந்து விஷ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணபிரசாத் அவங்களுடைய தங்கை விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போல அதிகமாக இருந்ததுனால அவங்களால விஷ் பண்ண முடியலைங்க, அந்த நாளில் விஷ் பண்ணல. ஆனால் கிருஷ்ணபிரசாத் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க, என்னுடைய தங்கை விஷ் பண்ணாங்க, என்னுடைய அக்கா விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வைக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கோபம் வந்துடுது, நம்ம தங்கச்சி விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாம் விஷ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் ஆனதுனால அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, உனக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜ் வந்து அனுப்புகிறாருங்க. அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப கோபமாகி, ரொம்ப உச்சக்கட்ட கோபமாகி அவங்களுடைய தங்கச்சியை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய தங்கச்சி வந்து ஃபோன் கால்லாம் நிறைய முறை பண்ணியிருக்கிறாங்க, அது எதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எடுக்கவே இல்லை. ஒரு கோபம், கோபத்தோட வெளிப்பாடாக அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாரு. சரி, இனிமேல் எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது பிரதர்ஸ் டே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, அது வந்து ஒரு உலக சாதனையாகவும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்னடா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன் சந்தோஷத்துல ஒரு அதுப்பு தெரியுது.
1: அதெல்லாம் அப்படிதான்டா.
0: ஓஹோ, சரி என்னன்னு நீயே சொல்லிடு.
2: அது ஒண்ணும் இல்ல மச்சான், நாங்க ஒரு நாலு பேர் காட்டுக்குள்ள வாக்கிங் போனோமா,
0: அப்புறம்
2: அப்புறம் என்ன, ஒரு லைன் முன்னாடி வந்து தபக்கு நின்றுச்சு.
0: லைனா?

0: அதான்டா சிங்கம்.
1: ஐயோ அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்னாச்சு, அந்த லயன் என்ன மட்டும் ஒண்ணுமே பண்ணல.
1: அது எப்படிரா?
0: நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பரா இருக்கனே.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. கேரளம் முண்டக்காயம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க ஒரு அண்ணன் தங்கை, கிருஷ்ணப்பிரியா. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணபிரசாத். ஒரு முறை 2022 நடந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுங்க. அன்னைக்கு சகோதரர்கள் தினம், எல்லாருமே அவங்களுடைய சகோதரர்களுக்கு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணபிரசாத் அவர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணப்பிரியாவுக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமான ஒர்க், அதனால் அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து விஷ் பண்ண முடியலைங்க. இதனால் கிருஷ்ணபிரசாத் வந்து ரொம்ப கோபம் ஆயிடுறாரு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிருச்சு, உனக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியிருக்கிறார் அவங்களுடைய தங்கையை. அதுக்கப்புறம் நிறைய முறை அவங்க தங்கை ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. இது மாதிரி பிளாக் பண்ண உடனே கிருஷ்ணபிரியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும், எப்படியாச்சும் அண்ணனை வந்து சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான பிளான் போடுறாங்கங்க. நேராக கடைக்கு போயிட்டு ஒரு 15 பேப்பர் ரோல்ஸ், காகித ரோல்களை வந்து வாங்குறாங்க. மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் சாப்பாடு தூக்கம் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. அண்ணன் மேலே வச்சிருக்கிற அன்பு, சின்ன வயசில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணின விஷயங்கள், பழைய நினைவுகள், அவங்க வந்து ஒன்றா அடம் பண்ண விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு விஷயங்கள் விடாமல் அவங்களுக்கு நினைவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த பேப்பரில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் அண்ணனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் அது அலர்ந்து பார்த்தா, அதாவது அலர்ந்து பார்த்தா அது வந்து ஒரு சாதாரண கடிதம் இல்லைங்க, ஒரு மெகா சைஸ் லெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 434 மீட்டர் வந்திருக்குங்க. ஒரு பெரிய ஓட்டப்பந்தய மைதானம் என்ன ஒரு அளவில் இருக்குமோ அதை விட நீளம், 434 மீட்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கோசரம். அதோட எடையை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. லெட்டர் அப்படின்னா அதுக்கெல்லாம் எடையே போட முடியாது, பேப்பரை அவ்வளோ அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இவங்க எழுதின லெட்டரோட வெயிட் 5 கிலோ அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சரவணா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு கேரளம் முண்டக்காயம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணபிரசாத், கிருஷ்ணப்ரியா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கைகள். ஒரு பிரதர்ஸ் டே 2022 பிரதர்ஸ் டே வந்தப்போ அவங்களுடைய தங்கை வந்து கிருஷ்ணபிரசாத்துக்கு வந்து விஷ் பண்ண மறந்துருக்கிறாங்க. அதனால் அவர் ரொம்ப கோவப்பட்டு பிளாக் பண்ணியிருக்கிறாரு அவங்களுடைய தங்கையை. கிருஷ்ணப்ரியா அவங்களுடைய அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கடிதம்னா ஒரு பக்கம் எழுதலாம், இல்லை ரெண்டு பக்கம் எழுதலாங்க. 434 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பேப்பர் பண்டில் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த நீளமாக இருக்கும் இல்லைங்களா பேப்பர் ரோல், 434 மீட்டருக்கு சின்ன வயசில் அவங்க சேர்ந்து விளையாண்ட நினைவுகள், என்னென்ன அடம் பண்ணாங்க அதெல்லாமே எழுதியிருக்கிறாங்க. சின்ன சண்டைகள்லாம் இருக்குது, அந்த சண்டைகள்லாம் எப்படி வந்துச்சு, அதை எப்படி சமாதானப்படுத்தினாங்க, அந்த விஷயங்கள்லாம் எழுதி 434 மீட்டருக்கு ஒரு லெட்டர். லெட்டர்னா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி தான் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த லெட்டர் 5 கிலோ இருந்திருக்குங்க. அந்த 5 கிலோ எடை இருக்கிற அந்த கடிதத்தை ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு பார்சல் மூலியமாக அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கு கிருஷ்ணப்ரியா வந்து அனுப்புகிறாங்க. கிருஷ்ணபிரசாத் ஏதோ பெரிய கிஃப்ட் வந்திருக்கு, ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அந்த உள்ளே இருந்த அந்த பிரம்மாண்டமான நீண்டுக்கிட்டே போகிற தங்கச்சியோட அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவர் வந்து ஷாக் ஆகி இன்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாருங்க. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணார் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டார். தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிருஷ்ணப்ரியா அவங்க வந்து எப்பயுமே அவங்களுடைய அண்ணாவுக்கு அந்த பிரதர்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா விஷ் பண்ணிடுவாங்க, ஃபோன்லேயோ மெசேஜ்லையோ விஷ் பண்ணிடுவாங்க. இந்த டைம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்ததுனால மறந்துருக்கிறாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணது அவங்க மனசுக்கு வந்து கேட்காம ஒரு வருத்தமாக இருந்ததுனால இந்த ஒரு ஐடியா பண்ணி 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, சாப்பிடாமல் தூங்காமல். தொடர்ந்து இந்த ஒரு நினைவுகளோடைய கூடிய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நடந்த கதை இல்லைங்க, 2022 ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. 2022 அந்த ஆண்டில் வரக்கூடிய சகோதரர்கள் தினம் வருது, மே மாதம். அந்த தினத்தில் எல்லாருமே அவங்களுடைய அண்ணன்களுக்கு தம்பிக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோலாம் வைப்பாங்க ஸ்டேட்டஸாக. அப்படி வருடம் வருடம் விஷ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தவங்க தான் கிருஷ்ணப்பிரியா, அவங்களுடைய அண்ணாவுக்கு. ஆனால் அந்த வருடம் வந்து விஷ் பண்ண மறந்துட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற வேலை பழு காரணமாக. இதனால் அவங்களுடைய அண்ணா கிருஷ்ண பிரசாத் வந்து கோச்சிக்கிறாருங்க. கோச்சிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக் பண்ணுறாரு, என் மேலே அவனுக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ரொம்ப மனமுடைந்து போன கிருஷ்ணப்பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாச கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தோட நீளம் 434 மீட்டர், ஒரு ஓட்டப்பந்தய கிரவுண்டை விட அதிகமான ஒரு நீளம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதே மாதிரி 5 கிலோ அந்த எடை. அதை பார்த்ததும் அவங்களுடைய அண்ணாவுக்கு வந்து மனசு இறங்கி இவ்வளோ ஒரு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பிளாக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவங்க அண்ணாவை மட்டுமே ஒரு ஆச்சரியப்படுத்தலைங்க, அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள மட்டுமே ஆச்சரியப்படுத்தலைங்க. இதை தாண்டி அன்னைக்கு காலகட்டத்தில் 2022 சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேரை ஆச்சரியப்படுத்திருக்கு. இப்படி ஒரு அண்ணன் தங்கையா, இப்படி ஒரு அண்ணன் தங்கை பாசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாச நினைவுகளை, அந்த ஒரு கதையை உங்கள் கூட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கதை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அண்ணன் தங்கையாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதை வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107.8. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.